0: பாத்தீங்களா சோமா இருக்கிறீங்களானே?
1: அது மாதாவின் கோயில் பாட்டினான் தம்மாக்குத்தான் சொல்லுங்க மாதா. அவ இந்த மாதா காண அவன் தான் தெரியும்.
0: அவ யாருன்னு சொல்றீங்க?
2: நீங்களும்
0: நன்றி தேவகுமார் எங்களோட. பாருங்க
2: அதுல பொருள்
0: இருக்கிறது. எங்கேயும் எல்லாம் போகிறது. நன்றி
3: நன்றி
0: தேவகுமார். அடுத்த நேரம் சொல்ல போறோம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வணக்கம் ஜீவஞ்சனா.
0: கொஞ்சம் எங்களுக்கு
3: கொஞ்சம் மங்களா தான் இருக்கு.
0: எனக்கே ஒரு சந்தேகம் தான் இருந்தது. நல்ல சுகமா இருக்கிறோம் கண்ணா. நீங்க சுகமா இருக்கீங்களானே? சரி கண்ணா சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஜானகி அம்மாவே தான் உறுதியா சொல்றீங்க? சரி பார்க்கலாம்.
4: நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்களும் வளைக்கலாம். 4 1 6 5 5 4 4 0 4 0.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. இதற்காக செம்மஞ்சள் எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டு தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் உலகிலேயே மோசமான நிலையையும் எட்டியிருந்தது. கனடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2.25 வீதமாக வட்டி வீதம் நீடிக்கின்றது. மத்திய வங்கியின் இன்றைய தீர்மானம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் வகையில் இருந்த கனடாவின் பொருளாதாரம் ஏப்ரல் மாதத்திலிருந்து வளர்ச்சியை கண்டு வருவதாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையின் 6 தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து செயல்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அரசியல் கூட்டுகள் அனைத்தும் வெறும் முகவர் கூட்டங்களே என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விமர்சித்துள்ளார். இந்த கூட்டத்தினை ஏன் தமிழ் பகுதியில் நடத்தாமல் கொழும்பில் நடத்தினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், குறித்த தமிழ் அரசியல்வாதிகள் கொழும்பை மையப்படுத்தி வாழ்பவர்கள் எனவும் அவர்களது பிள்ளைகளும் தென்னிலங்கையிலேயே திருமணம் செய்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடும் கேரளாவும் இணைந்து போதைப்பொருள் ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கேரள அரசு முன்னெடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளிக்கும் என இதன்போது முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: பழுத்துவின் பாலோடும் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். காலை பார்க்கலாம், 23 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமை 29 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 1-3 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. அதுபோல சனிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், சனிக்கிழமை 10 மில்லிமீட்டருக்கான மழை சாத்தியக்கூறு தென்படுகிறது. அதுபோலவே ஞாயிற்றுக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது.
1: வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% உயர்வடை இருக்கின்றது. டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பகத்தில்
0: நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமே வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், இன்னும் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஜோதி விழா 2026 2 நாட்களும் மெகா டியூனஸ் மற்றும் சூப்பர் சன்ஸ் இசையில் கனடிய தென்னிந்திய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் ஒன்றில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. தொடர்புகளுக்கு 416-321-6104. ஜோதி விழா 2026.
3: கார் வாங்க வேண்டும், ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
7: அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-804-8074.
11: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
12: என்ன யோசினை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்? நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
16: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: Your radio, your music. FM 102.7 East FM.
1: Curse at the music.

0: You're listening to
1: 102.7
0: East FM.
2: Hi. Divine. Let me work.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: பாட்டுக்கு பண்பலை. East FM 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்து மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224. John 647-721-4057. 647-721-4057.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
9: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
10: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
0: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 4446-4080.
10: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஃபிஃபா உலகக்கண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்பீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாள விஷயம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301, 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: எப்பொழுதும் கேளுங்கள்

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 July 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். July 17, 18, 19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. சம் கண்டிஷன் அப்ளை.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

வயது பெண்ணே. FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், இன்னும் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஜோதி விழா 2026. 2 நாட்களும் மெகா டியூனஸ் மற்றும் சூப்பர் சன்ஸ் இசையில் கனடிய தென்னிந்திய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் ஒன்றில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. தொடர்புகளுக்கு 416-321-6104. ஜோதி விழா 2026.
4: என்ன யோசின?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
10: FM 102.7 East FM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599. சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656, 416-906-5656.
10: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

நேர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

ஒரே விடயம் பலரால் பல்வேறு விதமாக உணரப்படலாம், விளங்கிக் கொள்ளப்படலாம். அதனால் நாம் நினைக்கின்ற எல்லா விடயங்களும் நாம் நினைப்பது போல் எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் என்று சொல்ல முடியாது. சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளைகளாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர் எண்ண புரிதலை பொறுத்தது, அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. எமது எண்ணங்கள் சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம்.

நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உற்சாகமான காலை பொழுது உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் நடா ராஜ்குமார்.

எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற சொற்கள், நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எம்மை வளப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது, நல்ல சொற்களை பாவிக்கிற போது எங்கள் வாழ்க்கை மிக மிக உயர்வாக அமையும் என்று சொல்லுகிறார். அதே போல் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

0: புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள்.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார், நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார், நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார், நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார், நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார், நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார், நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார், நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார், நம்மில் ஒருவராக நம்மோடு ஒன்றாக மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில் நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

இஸ்டெஃபம் 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். இஸ்டெஃபம் .ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் FM 102.7 கால்சலைகளினோட சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 16 2026 வியாழக்கிழமை புத்தம்பதிய காலை பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாடு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் FM சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். FM 102.7 மற்றும் FM.ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: எஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். 7:09. கனேடிய செய்திகள். செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற காலை பொழுதாக இந்த காலை பொழுதும் விடைந்திருக்கிறது. டொரண்டோவில் காற்றின் தரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றும் புகைமூட்டம் சூழ்ந்திருக்கின்ற நாடாக இருக்கப் போகிறது. ஆன்டாரியோ மேற்கிலே பெட்டியறியும் காட்டுத்தீ காரணமாக இந்த புகைமூட்டம் ஆன்டாரியோவின் வான்பரப்பை சூழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பல இடங்களிலும் இதுபோன்ற நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று தற்போதைய வெப்பநிலை 20°C 21 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக இன்றைய தினம் வெப்பநிலை 30°C வரை அதிகரித்திருக்கும், 35 உணரப்படும். இன்றைய நாள் கூட முழுமையாக புகைமூட்டம் சூழ்ந்த நாளாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் சில வேளைகளில் தென்படலாம். ஆனாலும் கூட முகில் கூட்டம் அல்ல, இது புகைமூட்டம் சூழ்ந்திருக்கின்ற நாளாக இருக்கும். ஆன்டாரியோ மேற்கிலே பெட்டியறியும் காட்டுத்தீ காரணமாக இந்த நிலைமை நீடிக்கின்றது. தொடர்கின்ற நாட்களின் வானிலை பார்த்துவிடலாம். நாளை ஓரளவிற்கு சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த காட்டுத்தீயின் தாக்கம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்தே அந்த நிலைமை இருக்கும். கூடுதலாக 26°C 30 உணர்நிலையாக இருக்கும். இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமை முழுமையாக மழையுடன் கூடிய நாளாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. 26°C 36 உணர்நிலையாக இருக்கும். 10 முதல் 15 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 26°C பெரும்பாலும் சூரியனை நிறைந்திருக்கும், 28 உணரப்படும். திங்கள் 28°C 33 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 28°C 34 உணர்நிலையாகவும், புதன் 27°C 30 உணர்நிலையாகவும் இருக்கும். வியாழன் 27°C 30 உணர்நிலையாக இருக்கும். இந்த நாட்களில் பெரும்பாலும் சூரியோளி நிறைந்திருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஆன்டாரியோ மேற்கில் காணப்படுகின்ற காட்டுத்தீ பரவல் காரணமாக பல பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் ஆன்டாரியோ பகுதியில் அதிக அளவிலான காட்டுத்தீ பரவல் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதல்குடியின மக்கள் அந்த பகுதிகளில் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களே சொந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்றும் கடுமையாக வீசிக்கொண்டிருப்பதால் தீப்பரவலை கட்டுப்படுத்துவதில் சிரமங்கள் எதிர்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காட்டு தீப்பரவல் காரணமாக பல வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் எரியுண்டு போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காலின்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் தண்டபே பகுதி நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முதல்குடியின மக்கள் பெரும்பாலான இடங்களை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தீ பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 180 அதிகமான இடங்களில் இந்த தீ பரவல் காணப்படுவதாக ஒன்றரை மாகாண முதல்வர் டக்ஃபோர்டு அறிவித்திருக்கிறார். தீயை கட்டுப்படுத்துவதற்கு விசேட படையினர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 148 காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் தொடர்ந்தும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று கூறப்பட்டிருக்கிறது. 69 தீப்பரவல் சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் 148 கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு படையினரும் ஏனைய செயல்பாட்டாளர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீப்பரவல் காரணமாக ஒன்றரைவின் பல பாகங்களிலும் கருமையான புகை மூட்டம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் வானம் மப்போடு இருப்பது போல காணப்படுகிறது. பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டியை கனடாவிற்கு அழைத்து வர விரும்பும் நபர்களிடமிருந்து புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை கனடிய அரசாங்கம் நிறுத்தி வைத்துள்ளது. குடும்பங்களை ஒன்றிணைப்பதை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் தமது பெற்றோர் தாத்தா பாட்டி போன்றோரை நிரந்தர குடியேற்றவாசிகளாக கனடாவிற்கு அழைத்து வர விரும்பும் நபர்களிடமிருந்து இந்த வருடமும் புதிய விண்ணப்பங்களை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் குறிப்பிட்ட திட்டத்தை பொறுப்புடன் நிர்வகிப்பதற்கும் விண்ணப்பங்கள் காத்திருப்பு நேரத்தை குறைப்பதற்குமான முயற்சியின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படுவதாக குடியேற்றத்துறை அறிவித்துள்ளது. புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது குறித்த இடைநிறுத்தம் அடுத்த அறிவிப்பு வரை நடைமுறையில் இருக்கும் என அரசாங்கம் தெரிவித்தது. இந்த திட்டத்திற்கான ஆர்வம் தொடர்ந்தும் அதிகமாக இருப்பதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. ஏற்கனவே 60,500 விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருக்கின்றன. இந்த விண்ணப்பங்களின் செயல்முறைக்கான காத்திருப்பு காலம் சுமார் 33 மாதங்கள் என கூறப்பட்டிருக்கிறது. குபெக் மாகாணத்தில் இது 66 மாதங்கள் வரையில் நீடிக்கிறது. 2026-2027 ஆண்டுகளில் நிரந்தர பதிவிட உரிமையை 15,000 பேர் வரை பெறுவதற்கு ஒப்புதல் அளிக்கும் திட்டத்தை இது இடை நிறுத்தம் மாற்றாது என குடியேற்றத்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டக்ஃபோர்டு அரசாங்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் டொரண்டோவில் தங்குவதற்கான விடுதிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான டாலர்களை செலவு செய்தமை தெரியவந்துள்ளது. டொரண்டோ பெரும்பாக பகுதியைச் சேர்ந்த ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளூரில் இரவு தங்குவதற்கு வரி செலுத்துவோரிடமிருந்து 100,000 அதிகமான கட்டணத்தை வசூலித்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டொரண்டோ பெரும்பாக பகுதியைச் சேர்ந்த மொத்தம் 16 பிசி கட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் கடந்த சில ஆண்டுகளில் விடுதிகளுக்காக மொத்தம் 1,17,118 டாலர்களை வரி செலுத்துவோரின் பணத்தை செலவு செய்துள்ளார்கள். மாகாண போக்குவரத்து அமைச்சரின் நாடாளுமன்ற உதவியாளரும் பிராம்டன் கிழக்கு பிசி மாகாண சபை உறுப்பினருமான ஹர்தீப் கிரவால் இதில் அதிக செலவினை செய்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 2022 மாகாண சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அவர் டொரண்டோவில் விடுதிகளில் தங்குவதற்கான செலவுகளுக்காக வரி செலுத்துவோரிடமிருந்து 28,008 டாலர்கள் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அவருடைய தொகுதி அலுவலகம் மாகாண சபையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அது தவிர மிசாக்கா ஸ்ட்ரீட்ஸ்வில்லி தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இணையமைச்சர் நீனா செங்கரி கடந்த 3 ஆண்டுகளில் டொரண்டோவில் தங்குவதற்கான விடுதிகளுக்காக 18,976 டாலரை செலவிட்டுள்ளார். அவருடைய தொகுதி அலுவலகமும் சட்டசபையிலிருந்து 40 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிராம்டன் மத்திய தொகுதி மாகாண சபை உறுப்பினரும் இணையமைச்சருமான செமைனி வில்லியம்ஸ் கடந்த 3 வருடங்களில் டொரண்டோவில் தங்குவதற்காக 15,865 டாலர் பொதுநிதியை செலவிட்டுள்ளார். ஓக்கில் தொகுதி அமைச்சர் ஸ்டீஃபன் க்ரோஃபோர்டு, ஸ்காப்ரோ மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் ஸ்மித் ஆகியோர் 2023 முதல் டொரண்டோவில் தங்கும் இடங்களுக்காக தலா 6,500 அதிகமான கட்டணங்களை வசூலித்துள்ளார்கள். அமைச்சர் ஸ்டான்ஷோ 2023 முதல் 2026 வரையான காலத்தில் டொரண்டோவில் தங்குவதற்காக விடுதிகளுக்கு 16,203 டாலரை செலவிட்டுள்ளார். விடுதிகளில் தங்குவதற்காக 2023-24 1,400 டாலரும் அடுத்த வருடத்தில் 3,000 டாலரும் என மொத்தம் 11,700 டாலர்கள் அமைச்சரால் செலவிடப்பட்டது. இவர் மாகாண சபை கட்டிடத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்கள் வெளியான நிலையில் அவர் இதில் முழு தொகையினையும் திருப்பி செலுத்துவதாக தற்போது உறுதியளித்துள்ளார். அமைச்சர் ஸ்டான்ஷோ சப்வே வழித்தடங்களை மாற்றாமலே தனது தொகுதியிலிருந்து மாகாண சபை வரை செல்ல முடியும் என என்டிபியின் தலைவர் மேரி ஸ்டைல்ஸ் தெரிவித்தார். முதல்வர் டாக்பூர் அரசாங்கத்தின் ஆடம்பரமான செலவு செய்யும் கலாச்சாரம் இயல்பான ஒன்றாக மாற்றப்பட்டிருப்பதாக லிபரல் கட்சியின் இடைக்கால தலைவர் ஜோன் ஃப்ரேசர் தெரிவித்தார். இந்த செலவுகளை பெறுவதற்கு தங்களுக்கு உரிமை இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதினார்கள் என தான் நினைப்பதாக ஜோன் ஃப்ரேசர் கூறினார். இந்த நிலையில் மாகாண சபை விதிகளுக்கு அடங்காத வகையில் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு செலவும் முழுமையாக திருப்பிச் செலுத்தப்படும் என பிரதமர் அலுவலகத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். அனைத்து மாகாண சபை உறுப்பினர்களும் இந்த செலவுகளை திருப்பிச் செலுத்த வேண்டும் என மேரி ஸ்டைல்ஸ் தெரிவித்தார். அமைச்சரவை உறுப்பினர்கள் நைனா டங்காரி, ஸ்டான்ஷோ, செமைன் வில்லியம், ஸ்டீஃபன் க்ரோஃபோர்டு ஆகிய அனைவரும் வரி செலுத்துவோரின் நிதியால் வழங்கப்படும் வாகனங்கள் ஓட்டுநர்களை பயன்படுத்தும் வசதிகளை பெற்றுள்ள நிலையில் இவ்வாறு விடுதிகளுக்கான பணத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வார இறுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் டொரண்டோ நகரில் நடைபெற ஏற்பாடாகியுள்ள வீதி திருவிழாக்களை தடுக்காது என நகர முதல்வர் தெரிவித்தார். பொறுப்பேற்ற குற்றவாளிகள் டொரண்டோ வெளிப்புற திருவிழா பாரம்பரியத்தை தடுத்து நிறுத்த தான் அனுமதிக்கப் போவதில்லை என அவர் கூறினார். கடந்த வார இறுதியில் டொரண்டோ நகரில் 3 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. நகரின் பல்வேறு பகுதிகளில் 3 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் திறந்தவழி வீதி திருவிழாக்களை தொடர்ந்து நடத்தும் வழக்கத்தை கைவிடப் போவதில்லை என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோவ் தெரிவித்தார். கடந்த வார இறுதி நாட்கள் கடினமானவை என ஒலிவியா சோவ் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை சல்சா ஆன் சென்ட்லே என்ற பிரபலமான லத்தீன் திருவிழா ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு மோதலில் இருவர் கொல்லப்பட்டனர். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். இதில் கொல்லப்பட்ட இருவரும் குறிவைக்கப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்தது. இந்த மரணங்கள் டொரண்டோ நகரின் 2026 இடம்பெற்ற 19 மற்றும் 20 கொலை சம்பவங்கள் என கூறப்படுகிறது. குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக 2 நாட்கள் நடைபெறும் சல்சா ஆன் சென்ட்லே ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் இதுவரை எவரையும் கைது செய்யவில்லை. இந்த துப்பாக்கிச்சூட்டிற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை லோரன்ஸ் அவென்யூ வெஸ்ட் மற்றும் ஜேன் ஸ்ட்ரீட் பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். இந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக புலனாய்வாளர்கள் நம்புவதாக காவல்துறை தெரிவித்தது. அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு விடுதிக்கு அருகிலும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதில் 5 பேர் காயமடைந்தனர். டொரண்டோ நகர முதல்வரும் காவல்துறையினரும் பொது நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பு தொடர்பான தமது அணுகுமுறைகளை நியாயப்படுத்தி வருகின்றார்கள். இருந்தபோதும் திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை உறுதி செய்ய காவல்துறை நகர நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடையில் கூடுதல் ஆலோசனைகளும் திட்டமிடலும் தேவை என்பதை இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வலியுறுத்துவதாக டொரண்டோ காவல்துறையின் தலைவர் மைரோன் டிமிக்வே தெரிவித்தார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் ஒருவரை கொல்லும் வகையிலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அனைத்தையும் முதல்நிலை கொலை குற்றச்சாட்டாக வகைப்படுத்துமாறு மத்திய அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தினார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடர்பதால் டொரண்டோ காவல்துறையின் கோரிக்கை குறித்து மத்திய நீதித்துறை அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் கருத்து வெளியிட மறுத்தார். ஆனாலும் மாறிவரும் அச்சுறுத்தல்களுக்கேற்ப சட்டங்கள் இருப்பதை உறுதி செய்ய சட்ட அமலாக்கத்துறையினருடன் இணைந்து மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றும் என அவருடைய அலுவலகம் தெரிவித்தது. இந்நிலையில் அதிகரிக்கும் துப்பாக்கிச்சூடுகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த் சங்கரிடம் பேசியதாக ஒலிவியா சோ கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத துப்பாக்கிகள் டொரோண்டோ நகருக்குள் வருவதை தடுப்பதற்கு அமெரிக்க அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுமாறு அமைச்சரிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். துப்பாக்கி வன்முறைகள் குறித்து டொரோண்டோ நகரம் வந்துள்ளதின் கவலைகளை அமைச்சரும் பகிர்ந்து கொள்வதாக அவருடைய பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கனடா முழுவதும் உள்ள சமூகங்களை பாதுகாக்கவும் சட்டவிரோத துப்பாக்கிகளின் பழக்கத்தை தடுக்கவும் அமெரிக்காவுடன் நகராட்சி மாகாண அளவிலான பங்காளர்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவிழாக்களில் வன்முறை நிகழும் ஒரே கெனடிய நகரம் டொரோண்டோ மட்டுமல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடம் வன்கூவர் திருவிழாவின் போது ஒருவர் வாகனத்தால் மோதியதில் 11 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். மிசாக நகர முதல்வர் பதவிக்கான போட்டியில் முன்னாள் நகர முதல்வர் அதிகாரப்பூர்வமாக களமிறங்கினார். மிசாக நகர முதல்வர் தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்தை போனி குரோம்பியோ உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். மாகாண அரசியலில் ஈடுபடுவதற்காக மிசாக நகர முதல்வர் பதவியை விட்டு விலகி 2 ஆண்டுகளுக்கு பின்பு அதை பதவிக்கு மீண்டும் போட்டியிட போனி குரோம்பி தனது பெயரை பதிவு செய்தார். இறுதியாக மிசாக நகர முதல்வர் பதவிக்காக போட்டியிட போது அவர் 78% வாக்குகளை பெற்றிருந்தார். மிசாக நகர முதல்வர் செயலற்றவராகவும் ஈடுபட்ட ஆவாரம் உள்ளார் என அவர் கூறினார். மிசாக நகரின் நலன்களை கருத்தில் கொண்டு தான் எப்போதும் செயல்பட்டு வருவதாக போனி குரோம்பி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் அறிவித்தார். இருந்தபோதிலும் அவருடைய எதிர்ப்பாளர்கள் உண்மை நிலை அவ்வாறு அல்ல என கூறுகின்றனர். போனி குரோம்பி மீண்டும் நகரசபை அரசுக்கு திரும்புவது குறித்து அவருடைய போட்டியாளர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். போனி குரோம்பி 2014 முதல் 2024 வரை ஒரு தசாப்த காலமாக மிசாக நகரத்தின் முதல்வராக இருந்தார். 2023 ஒன்டாரியோ லிபரல் கட்சி தலைமை போட்டியில் வெற்றி பெற்ற பின்னர் அவர் தனது பதவியில் இருந்து விலகி மாகாண அரசியலில் ஈடுபட்டார். பிப்ரவரி 2025 டாக்ஃபோர்ட் தலைமையிலான பிசி கட்சியிடம் தேர்தலில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து செப்டம்பரில் தனது கட்சியின் பலவீனமான தலைமை மதிப்பாய்வின் காரணமாக லிபரல் கட்சி தலைமை பதவியில் இருந்து விலகி ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் போனி குரோம்பி மீண்டும் நகரசபை அரசுக்கு திரும்புகிறார். போனி குரோம்பி நகரசபை தேர்தலில் பலத்த போட்டி நிறைந்த களத்தில் நுழைகிறார். மிசாக நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிட இதுவரை மொத்தம் 9 வேட்பாளர்கள் ஏற்கனவே பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். இதில் தற்போதைய நகர முதல்வர் கரோலின் பாரிஷ், நகரசபை உறுப்பினர் தீபிகா டமெரிலா, நகரசபை உறுப்பினர் அல்வின் தேஜோ ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த தேர்தல் வாக்காளர்கள் அக்டோபர் 26 வாக்களிப்பார்கள். மிசாக நகர வாகன விபத்தொன்றில் இருவர் உயிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 401 புதன்கிழமை காலை இந்த விபத்து இடம்பெற்றது. டிக்சி வீதி கருகாமையில் காலை 9 மணி அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் இருவர் உயிழந்ததாகவும் மூவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறை சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்தது. பலியானவர்கள் கேம்பிரிட்ஜ் நகரைச் சேர்ந்த 80 வயதுடைய ஆண் மற்றும் 53 வயதான பெண் என ஆன்டாரியோ காவல்துறை தெரிவித்தது. இவர்கள் பயணித்த வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் ஒரு பயணியும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இவர்களின் வாகனத்தை மோதிய வாகனத்தின் ஓட்டுநர் உலங்கு வானூர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவை அல்ல என ஓபிபி தெரிவித்தது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஸ்டோவில் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இருவர் உயிராபத்தான காயங்களை அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ப்ளூமிங்டன் மற்றும் கெனடி வீதி சந்திப்பிற்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் ஒரு வாகனம் மட்டுமே தொடர்புபட்ட விபத்தாக இது பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் காயத்தின் தீவிரத்தன்மை காரணமாக அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியின் ஊடான போக்குவரத்து தடைப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: பேசியோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:27 நிமிடம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன். டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
6: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி மனித பதிகொடியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாம் பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வு பணிகளுக்காக 56 நாட்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே 32 நாட்கள் பணிகள் இடம்பெற்று கடந்த ஜூன் 23ஆம் தேதியுடன் முதல் கட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 33ஆவது நாளாக பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புதிதாக சிறுவர்களுடைய 2 எண்புக்கூடுகளும் 2 எண்புக்கூட்டு குவியல்களும் வெளிப்பட்டன. எவ்வாறாயினும் நேற்றைய தினத்தில் இந்த எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 87 நாட்கள் அகழ்வு பணிகளில் மொத்தம் 414 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டதோடு 9 எண்புக்கூடுகள் இதுவரையில் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்து ஞாறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகளுக்கு அமைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சவாலுக்குட்படுத்தி அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலையினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்தார். சுரேஷ் சாலையின் மனுவில் தம்மையும் இணைத்துக் கொண்டு கருத்துக்களை முன்வைக்க அனுமதி வழங்குமாறு அந்த மனுவை நிராகரிக்குமாறும் பேராயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க வெளியிட்ட பொய்யான தகவல்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பேராயரின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீகாமினி பிரண்டோ அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தற்போதைய ராணுவ தளபதி தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக கடந்த ஜூலை 2ஆம் தேதி கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகியை ஒரு பழக்கூடியுடன் சென்று சந்தித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்துள்ள அருட்தந்தை ஸ்ரீகாமினி பிரண்டோ அந்த திகதியில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகி வத்திகானில் இருந்ததாகவும் திருத்தந்தை லியோ அழைப்பு விடுத்திருந்த முக்கிய கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்ததாகவும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த ஆதாரமற்ற கருத்துக்கள் மதக்குழுக்களிடையில் தேவையற்ற குழப்பத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தக்கூடும் என அருட்தந்தை ஸ்ரீகாமினி பிரண்டோ சுட்டிக்காட்டினார். இவ்வாறு பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடும் நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் உள்ள 3 தீவுகளை பசுமை சக்தி தீவுகளாக மேம்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் நயனாதீவு ஆகிய தீவுகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை மையமாக வைத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. எரிசக்தி அமைச்சுக்கான 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். பொருளாதார நெருக்கடியின் போது இடைநிறுத்தப்பட்ட ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமையின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட எரிசக்தி திட்டங்களை விரைவாக மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இது தவிர கரவலப்பட்டி முதல் கொழும்பு துறைமுகம் வரையிலான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கப்பல்துறை மின்சார திட்டங்கள் மற்றும் கூரைமேல் சூரிய சக்தி திட்டம் உட்பட நாட்டின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்தும் இதன் போது மீளாய்வு செய்யப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி குறித்து இரு கட்சிகளினதும் தலைவர்கள் கலந்துரையாடியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் நவீன் திசநாயக்க தெரிவித்தார்.

ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரும் பேசியுள்ளார்கள். அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என தான் நம்புவதாகவும், உண்மையில் மக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரும் அதற்கான பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் தானும் அதை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியினர் தமது வீடுகளில் ஒன்று கூடி பேசினாலும் கிராமங்களில் உள்ள மக்கள் அந்த கட்சிகள் போகும் பக்கமெல்லாம் செல்ல மாட்டார்கள் என வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்தார். ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை கூறினார். அந்த கூட்டத்தினர் தமது வீடுகளில் ஒன்று கூடினாலும் கிராமங்களில் உள்ள மக்கள் அந்த கட்சிகளுடன் இணைந்து கட்சிகள் போகும் பக்கமெல்லாம் போவதில்லை என நாட்டு மக்கள் அரசாங்கத்துடனேயே தொடர்ந்தும் இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் சில வேலைகள் குறித்து விமர்சனங்கள் உள்ளன. அரசாங்கத்தின் சில வேலைகள் குறித்து மக்களிடம் கவலைகள் இருக்கின்றன. ஆனால் குறிப்பிட்ட சில பணிகளுக்கு பின்பு மீண்டும் அவர்களே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து தமது நன்மதிப்பை வெளிப்படுத்துவார்கள் என அமைச்சர் சுசில் ரணசிங்கே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு வரும் காலத்தில் மேலதிகமான வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்கே தெரிவித்துள்ளார். தனது தூதுவர் பதவியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக வாஷிங்டன் டிசியில் உள்ள பௌத்த விகாரி ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் அண்மையில் தடை விதித்துள்ளதால் அமெரிக்காவிடமிருந்து வரும் காலத்தில் மேலதிக வரிச்சலுகைகளை எதிர்பார்க்க முடியும் என தூதுவர் மஹிந்த சமரசிங்கே தெரிவித்தார். இலங்கை ஆடைகளுக்கு அமெரிக்கா விதிக்க திட்டமிட்டிருந்த 12.5% மேலதிக வரி அரசாங்கத்தின் புதிய வர்த்தமான அறிவித்தல் காரணமாக சாதகமாக மாற்றியமைக்கப்படும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற போட்டி நாடுகளுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ள பின்னணியில் இலங்கையின் ஆடை தொழில்துறையை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி வர்த்தமானி ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் கட்டாய உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சுங்க பணிப்பாளரிடம் சமர்ப்பிப்பது புதிய சட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ நாடு.
1: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993 8443.
3: Who is the best?
4: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
1: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
1: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
7: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 7:48.

0: அனைத்துலக செய்திகள். ஹோமஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக மற்றும் கடற்படை கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஈரானின் ராணுவ திறன்களை குறிவைத்து அந்த நாட்டின் மீது அமெரிக்கா புதிய சுற்று வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. ஈரான் சரியாக நடந்து கொள்வது நல்லது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்த சிறிது நேரத்தில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அமெரிக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் கிழக்கு நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்தது. புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் 2ம் கட்ட தாக்குதலாக இது அமைந்திருந்தது. தாக்குதல்களை தொடர்ந்து தெற்கு நகரங்களான ஹஹ்வாஸ் மற்றும் ஷபஹாரில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்த வெடிப்புகள் அமெரிக்க ராணுவ நடவடிக்கையுடன் நேரடியாக தொடர்புடையதா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளில் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் புதன்கிழமை காலை 7:30 மணிக்கு முன்னே தாக்குதல்களை அமெரிக்க மத்திய கட்டளை மையம் நிறைவு செய்ததையடுத்து 2ம் கட்ட தாக்குதல்கள் பிற்பகலில் நடத்தப்பட்டன. அமெரிக்க மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு பயணிக்கும் அனைத்து முக்கிய ஏற்றுமதி கடல் வழித்தடங்களை மூடப்போவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹோமஸ் நீரிணையை மூடியதை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானிய துறைமுகங்கள் மீதான புதிய கடற்படை முற்றுகைக்கு உத்தரவிட்டார். இதற்கு பதிலாக ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்தது. ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகம் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்த பிராந்தியத்தின் எரிசக்தி ஏற்றுமதி என்பது அனைவரும் சமமாக பகிரப்பட வேண்டியது என்றும் எவருக்கும் கிடைக்காமல் மறுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தது. ஈரானின் இந்த அறிவிப்பானது உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக முடக்கும் ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது நட்பு அமைப்பான ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கலின் நுழைவாயிலான பப் எல்மண்டே ஜலசந்தியினை மூட திட்டமிட்டிருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். இது நடைபெற்றால் உலகின் மிக முக்கியமான 2 எரிசக்தி விநியோக பாதைகளும் ஒரே நேரத்தில் முடக்கப்படும் அபாயம் தோன்றும். சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தின் பெரும்பகுதி பப் எல்மண்டே நீரிணை வழியாகவே இடம்பெறுகிறது. சவுதி அரேபியா எமன் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தினால் பப் எல்மண்டே நீரிணையை மூட தாம் தயாராக இருப்பதாக ஹூதி அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையினால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பரல் $200 வரை அதிகரிக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான கொங்கோ குடியரசின் எபோலா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2011 அதிகரித்துள்ளதோடு 754 பேர் உயிரிழந்ததாக அரசாங்கம் அறிவித்தது. கடந்த 15ம் தேதி ஆரம்பித்த எபோலா நோய் பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதிலும் நோய் தொற்றின் பகம் இன்னும் கட்டுப்பாட்டினுள் வரவில்லை என உலக சுகாதார அமைப்பு கவலை வெளியிட்டது. கொங்கோ சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகளின்படி எபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரை 366 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் 753 பேர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அவசர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2026 ஃபீஃபா உலகக்கிண அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மீண்டும் ஒருமுறை கடைசி நேரத்தில் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் இறுதிப் போட்டியில் விளையாடும் அணி என்ற பெருமினியும் அர்ஜென்டினா பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2014, 2022 மற்றும் 2026 ஆகிய ஆண்டுகளில் அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருக்கிறது. 2014ம் ஆண்டு ஜெர்மனி அணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் 2022ம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. தற்போது இங்கிலாந்தை தோற்கடித்ததன் மூலம் 2026 ஃபீஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினா தெரிவாகியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை அது எதிர்கொள்ள காத்திருக்கிறது. நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து முன்னிலை வகித்த போதிலும் இறுதி நேரத்தில் அர்ஜென்டினா 2 கோல்களை பெற்றதன் மூலம் இங்கிலாந்தை தோற்கடித்தது. இதன் மூலமாக அர்ஜென்டினா அணி மீண்டும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருக்கிறது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு புத்தகம் திறக்கும் போது 1000 உலகங்கள் திறக்கின்றன. வாசிப்பு என்பது ஒரு வேறு மனிதனின் மனதுக்குள் நுழைவது, ஒரு வேறு யுகத்தில் வாழ்வது, நம் அறிவை விரிவுபடுத்துவது. உலகின் வெற்றியாளர்கள் எல்லோரும் அதிகமாக வாசிக்கிறார்கள் என்கின்றன ஆராய்ச்சிகள். வாரன் பஃபெட் தினமும் 5 முதல் 6 மணி நேரம் வாசிக்கிறார். பில்கேட்ஸ் வருடத்திற்கு 50 புத்தகங்களை வாசிக்கிறார். ஆரம்பிக்க தேவையில்லை, 1000 பக்கங்கள், நாளொன்றுக்கு 10 பக்கங்களே போதும். வாசிப்பதால் மனிதன் பூரணமடைகிறான். வாசிப்பை நேசிப்போம்.

0: ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:09. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். மீண்டும் ஒரு சிம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நாளொன்றில் புகை மூட்டம் சூழ்ந்திருக்கின்ற காலை வேளையில் உங்களை சந்தித்திருக்கிறோம். ஒன்டாரியோவின் மேற்கு பகுதியிலே பற்றியறியும் காட்டுத்தீ பரவல் காரணமாக அதிகளவிலான புகை மூட்டம் இன்றைய நாளும் ஒன்டாரியோ மாகாணத்தின் பல பகுதிகளையும் சூழ்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளியில் வெப்பநிலை 20°C 21 உணரப்பட்டாலும் கடுமையான புகை மூட்டம் காரணமாக மழைக்கான வானிலை போன்ற ஒரு தோற்றம் வெளியில் தென்படுகிறது. இதனால் சூரியனின் நேரடி தாக்கம் இல்லாவிட்டாலும் இந்த புகை மூட்டம் மற்றும் காற்றின் தரம் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காட்டுத்தீ பரவல் காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த புகை மூட்டம் மற்றும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளமை பலருக்கும் சுவாசம் தொடர்பான நெருக்குவாரங்கள் ஏற்படுத்தும் என்பதால் சுவாச நோய் தொடர்பான தாக்கங்களை உணர்கின்றவர்கள் வெளியில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவத்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்த தினம் கூடுதல் வெப்பநிலையாக நாம் 30°C வரையில் வெப்பநிலையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். உடல்நிலை 36 வரையில் அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த புகை மூட்டம் காரணமாக சூரியொளி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்க்கலாம். நாளை பிரகாசமான சூரியொளி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த புகை மூட்டம் எவ்வாறு நகரப்போகிறது அல்லது காட்டுத்தீயின் தாக்கம் அவ்வாறு கட்டுப்படுத்தப்பட போகிறது என்பதை பொறுத்தே நாளைய நாளின் வானிலையை எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் வெப்பநிலையை பொறுத்தவரையில் நாளை 26°C இருக்கப் போகிறது. 30 உணநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 10 முதல் 15 mm வரையிலான மழை வீழ்ச்சியோடு இருக்கப் போகிறது. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். 26°C கூடுதல் வெப்பநிலையாகவும் 36 உணநிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 26°C 28 உணநிலையாக இருக்கப் போகிறது. திங்கள் 28°C 33 உணநிலையாகவும் செவ்வாய் 28°C 34 உணநிலையாகவும் இருக்கும். எதிர்வரும் புதன்கிழமை பிரபலம் சூரியஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாள். 27°C 30 உணநிலையாக இருக்கும். வியாழக்கிழமை 27°C 30 உணநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமையும் 27°C ஆக இருக்கப் போகிறது. சனிக்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன அடுத்த வாரத்தை பொறுத்தவரையிலும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை. ஆண்டாரியோவின் மேற்கு பகுதியில் தொடர்ச்சியாக காணப்படுகின்ற காட்டுத்தீ பரவல் காரணமாக பல்வேறு முதல் குடியினர் சமூகங்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தண்டபையிலிருந்து 250 km தொலைவில் அமைந்துள்ள ஆம்ஸ்ட்ராங் பகுதியில் வாழ்கின்ற பல்வேறு மூத்த குடியின மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறும் நிலை தோன்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பல பகுதிகளிலும் இந்த காட்டுத்தீ பரவல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் எரிந்து நாசமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. ஆனாலும் பொதுமக்கள் பல இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் முதல் குடியின மக்களே வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்புப் படையினர் 180 அதிகமான காட்டுத்தீ பரவலை கட்டுப்படுத்துவதற்கு போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில் 148 காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் 69 தாம் கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்திருப்பதாகவும் தீயணைப்புப் படையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டாக்ஃபோர்டு இந்த நிலைமையினை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் அரியாலை சுமணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 2 நிலை நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த அகழ்வுப் பணிகளுக்காக 56 ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்னதாக 32 பணிகள் இடம்பெற்று கடந்த ஜூன் 23 தேதியோடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் 33 நாளாக அகழ்வுப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் புதிதாக சிறுவர்களுடையது என அடையாளம் காணப்பட்ட 2 எண்புக்கூடுகளும் ஏனி 2 எண்புக்கூட்டு குவியல்களும் வெளிப்பட்டன. எவ்வாறாயினும் நேற்றைய தினத்தில் எண்புக்கூடுகள் எதுவும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை முன்னெடுக்கப்பட்ட 87 அகழ்வுப் பணிகளின் மொத்தமாக 414 எண்புக்கூடுகள் வெளி ப்பட்டுள்ளதோடு 409 எண்புக்கூடுகள் இதுவரையில் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மியான்மர் கடற்கரை அண்மித்த கடற்பரப்பில் 500 அதிகமான பயணிகள் ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்திருக்கலாம் எனவும் அவற்றில் பயணித்த அனைவரும் உயிர்ந்திருக்கலாம் எனவும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான ஆணைக்குழு அச்சம் வெளியிட்டுள்ளது. இந்த படகில் பயணம் செய்தவர்களின் நிலைமை தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகள் ஆலயம் அறிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரணி வழியாக செல்லும் வணிக மற்றும் கடற்படை கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஈரானின் ராணுவ திறன்களை இலக்கு வைத்து ஈரான் மீது அமெரிக்கா புதிய சுற்று வான்வழி தாக்குதலை நேற்று நடத்தியது. ஈரான் சரியாக நடந்து கொள்வது நல்லது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்த சிறிது நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்க தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்தது. நேற்று நடத்தப்பட்ட 2ம் கட்ட தாக்குதலாக இது பதிவாகியிருக்கிறது. தாக்குதல்களை தொடர்ந்து தெற்கு நகரங்களான அஹ்வாஸ் மற்றும் ஷபஹரில் வெடிப்புகள் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் காலை 7:30 ஆரம்பித்ததை அடுத்து இது 2ம் நிலை தாக்குதல்களாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு அர்ஜென்டினா அணி தெரிவாகியிருக்கிறது. நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வெற்றி கொண்டதன் மூலம் இறுதிப் போட்டியில் விளையாடும் வாய்ப்பினை அர்ஜென்டினா மீண்டும் உறுதிப்படுத்தியது. 2014, 2022 மற்றும் 2026 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து இறுதிப் போட்டிக்கு முன்னோடி அணி என்ற பெருமையினையும் அர்ஜென்டினா அணி பெற்றிருக்கிறது. நேற்றைய போட்டியில் இங்கிலாந்து முதல் கோலினை பெற்று முன்னிலை வகித்த போதிலும் இறுதி நிமிடங்களில் அர்ஜென்டினா அணி 2 கோல்களை பெற்றதன் மூலம் நேற்றைய போட்டியை வெற்றி கொண்டு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை வெற்றி கொள்ளும் நோக்கில் கலந்து கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றிபெறமாக இருந்தால் தொடர்ச்சியாக 2 உலகக்கிண்ணங்களை வெற்றி கொண்ட வாய்ப்பினை அர்ஜென்டினா பெற்றுக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 7 0 6 8 6 8 6 4 7 7 0 6 8 6 8.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பகவத்கீதை என்றால் பரம்பொருளின் கீதம் என்று பொருள்படுகிறது. மனிதனுக்கும் அவன் படைப்பாளிக்கும் இடையிலான இறை அனுபூதி பற்றிய தெய்வீக கருத்து பரிமாற்றம் என்ற பொருள் இந்த பகவத்கீதையில் பொதிந்திருக்கிறது. மகாபாரத போரின் போர்முனையான குருஷேத்திரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளிய பகவத்கீதையின் மகத்துவம் மிகப்பெரியது. இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக படைக்கப்பட்ட பகவத்கீதையை இன்று பல்வேறு வடிவங்களில் பல்வேறு போதகர்கள் பல்வேறு விதமாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை முறைகள் குறித்து பேசக்கூடிய அத்தனை பேரிடமும் பகவத்கீதையின் சாரம் இருக்கிறது. 18 அத்தியாயங்கள், 700 ஸ்லோகங்களை கொண்டது இந்த பகவத்கீதை. இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் மனிதர்களின் கடமைகளை உணர்த்தக்கூடியவை, வாழ்க்கையின் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுபவை, வழிகாட்டுபவை. அந்த 18 அத்தியாயங்களும் மிகச் சுருக்கமாக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பயனளிக்கக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கிறது. காலத்தை வென்ற பகவத்கீதையின் செய்தி ஒரே ஒரு வரலாற்று போரை பற்றி மட்டும் குறிப்பிடவில்லை. அதாவது மகாபாரத போருக்காக மட்டும் அல்லது அந்த போர் நிலை குறித்து மட்டும் அது பேசவில்லை. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நிகழும் பிரபஞ்ச போராட்டத்தை அது குறிக்கிறது. வாழ்க்கை மெய்ப்பொருளுக்கும் பரம்பொருளுக்கும் ஆன்மாவிற்கும் தேகத்திற்கும் நல்வாழ்விற்கும் சாவிற்கும் ஞானத்திற்கும் அறியாமைக்கும் நோய்க்கும் நலவாழ்விற்கும் மாற்றமின்மைக்கும் தற்காலிகத்திற்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் சபலங்களுக்கும் விவேகத்திற்கும் குருட்டுப்புலன் மனத்திற்கும் இடையில் உள்ள போராட்டங்களின் ஒரு நெடுந்தொடராக உள்ள வாழ்க்கையை பகவத்கீதை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தற்போதைய பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் பகவத்கீதை குறித்து பேசியிருக்கிறார். பகவத்கீதை தனக்கு வழிகாட்டுவதாக கூறியிருக்கிறார். பிரதமர் தேர்தல் தெரிவில் மிக கடுமையான அழுத்தங்களை சந்தித்த போது, கடினமான நேரங்களில் தான் மனநிலை குழம்பி இருக்கின்ற போது, மன அழுத்தத்தோடு இருக்கின்ற போது, அவருடைய மனைவி அக்ஷதா பகவத்கீதையின் போதனைகளை செல்லிட பேசி வாயிலாக தனக்கு அனுப்புவார் என்றும், அந்த பகவத்கீதையின் போதனைகள் தனக்கு வலிமையை கொடுத்ததாகவும் அவர் தேர்தல் பிரசார காலத்தில் கூறியிருக்கிறார். கடந்த சில வாரங்களாக பகவத்கீதை தான் தனக்கு பலம் கொடுப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்போது பிரித்தானிய பிரதமராக தெளிவாகியிருக்கிறார். இதற்கு முன்பாகவே பகவத்கீதை குறித்து இப்படியான ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. உலகில் பல மொழிகளில் பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இதன் மொழிபெயர்ப்பை கிழக்கிந்திய கம்பெனியர் செய்திருக்கிறார்கள். அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு வாரன் ஹாஸ்டிங் என்பவர் முன்னுரை எழுதியிருக்கிறார். இந்தியாவை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களில் ஒருவர் இந்த வாரன். இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்தியாவை இழக்க நேரிட்டாலும், இந்தியாவில் தோன்றிய பகவத்கீதையின் கோட்பாடுகளை இங்கிலாந்து நடைமுறைக்கு கொண்டு வருமாக இருந்தால் இங்கிலாந்து என்றென்றும் மேன்மையுற்று விளங்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா இங்கிலாந்தால் இழக்கப்பட்டிருக்கிறது. 75வது ஆண்டில் இந்தியர் ஒருவர் இங்கிலாந்தின் பிரதமராக மாறியிருக்கிறார். அவர் இந்த பகவத்கீதை தனக்கு வழிகாட்டுவதாக சொல்லியிருக்கிறார். உலகம் உருண்டை மட்டுமல்ல, காலமும் சிக்கலானதும் விசித்திரமானதும் தான். அதைத்தான் இந்த கால ஓட்டத்தின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பகவத்கீதை சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன, அதை எப்படியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. பகவத்கீதை என்றாலே அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் புரிந்து கொள்ளப்பட முடியாதவை, மிகவும் சிக்கலானவை என்கின்ற ஒரு கருத்து எங்களிடம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி பகவத்கீதை சொல்லக்கூடிய பாடங்கள் மிக எளிமையானவை. அவை எங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட பாடுகளோடு பொருந்தி போகக்கூடியவையாக இருக்கும். முதலாவது, வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நம் தவறான சிந்தனை மட்டுமே காரணம். மிக அடிப்படையான ஒரு விஷயம், நாங்கள் தவறாக சிந்திப்பது தான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம், எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, எங்களுடைய அனைத்து இன்னல்களுக்கும் இறுதி தீர்வை தருவது எங்களுடைய அறிவு. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் புத்தியோடு யோசித்தால் அதற்கான ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். தீர்வில்லாத பிரச்சனை என்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அறிவு மிக முக்கியமானது. முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வளத்திற்கும் ஒரே வழி சுயநலம் இன்மைதான். சுயநலம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வளமான வாழ்க்கையை வாழ முடியும். ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனையின் விளைவாக இருக்கலாம். நான் என்கின்ற அகந்தையை கைவிடு, எல்லையற்ற பேரின்பத்தில் மகிழ்வுறு. இதைத்தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தத்துவவியலாளர்களும் சொல்கிறார்கள். அத்தனை தன்னிலை விளக்க தன்முனைப்பு பேச்சாளர்கள், தன்முனைப்பு போதகர்கள் அல்லது தன்முனைப்பு குறித்து சிந்தனையோட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் பேசக்கூடிய விடயங்களே பகவத்கீதை. 100 ஆண்டுகளுக்கு

அதன்படி வாழ். வள்ளுவர் அதை நிற்க அதற்கு தகு என்று சொல்வார். அதுபோல பகவத்கீதை சொல்கிறது, இதையெல்லாம் நீ கற்றுக்கொண்டாயோ அதன்படி வாழ், வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போய்விடும். கற்றுக்கொள்ளுதல் என்ற ஒரு விஷயம் வருகின்ற போது கற்றுக் கொடுக்கின்றவர்கள் நல்லவற்றைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள். நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது நல்ல விடயங்களைத்தான் கற்றுக்கொள்வோம். அப்படியாக நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்தல் என்பது மிக முக்கியமானது. நிற்க அதற்கு தகு என்று வள்ளுவர் சொல்வது, எதை கற்றுக்கொண்டாயோ அதன்படி வாழ் என்று பகவத்கீதையில் பேசப்படுகிறது. உன்னை ஒருபோதும் நீயே கைவிட்டு விடாதே. உலகமே உன்னை கைவிட்டாலும் நீ உன்னை கைவிடாதே. உன் மீது நம்பிக்கை வை என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது பகவத்கீதை. உன்னை ஒருபோதும் நீயே கைவிட்டு விடாதே. எங்களை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது. எங்களுக்கு நாங்களே உதவியாக இருக்க வேண்டும். எங்களை நாங்களே தட்டி கொடுக்க வேண்டும். எங்கள் திறமைகள் மீது எங்களுக்கே நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னால் இது முடியும், இதுவும் கடந்து செல்லும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்க வேண்டும். உன்னை ஒருபோதும் நீயே கைவிட்டு விடாதே. இவ்வளவு அற்புதமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. உனக்கு கிடைத்த வரங்களை மதிப்பிடு. இதைத்தான் நாங்கள் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்போதும் மனதில் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இப்போது பேசுகிறோமே, அதை மிக இலகுவாக சொல்லியிருக்கிறார்கள். உனக்கு கிடைத்த வரங்களை பேறுகளை மதிப்பிடு, அதை மதி அப்படி என்று சொல்லி சொல்கிறது பகவத்கீதை. எங்கெங்கும் தெய்வீகத்தை உணரும், உனக்குள் இருக்கின்ற தெய்வீகம், உனக்கு வெளியில் இருக்கின்ற தெய்வீகம், உனக்கும் மேலான ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என்று சொல்கிறது. உண்மையே அது எப்படிப்பட்டதோ அப்படி ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் தேவை. சில வேளைகளில் உண்மை கசக்கும், உண்மை கவலைப்பட வைக்கும். ஆனால் உண்மையை உண்மையாக அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு தேவை. அதற்கு சோதனை எல்லாம் செய்யக்கூடாது, அல்லது அதை வேறு விதங்களாக நாங்கள் பார்க்கக்கூடாது. உண்மையை உண்மையாக எப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எங்களுக்கு வேண்டும். பகவானுக்குள் உன் மனத்தையும் இதயத்தையும் ஈர்த்து அவற்றை தக்க வைத்துக் கொள். மாயையில் இருந்து விலகு, தெய்வீகத்துடன் இணைந்திரு. உள்நோக்கத்திற்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை வாழப் பழகு. உன்னுடைய நோக்கம், உன்னுடைய பர்பஸ் என்னவோ அதற்கேற்ற முறையிலான வாழ்க்கையை வாழப் பழகு. தெய்வீகத்திற்கு முன்னுரிமை கொடு. நல்லவனாக இருப்பது ஒரு பரிசு, அதுதான் பரிசு. ஆக நல்லவனாக இருப்பது என்பது இந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம், அல்லது மிக கடினமான விஷயம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுவே ஒரு வரம், அதுவே ஒரு பரிசு. நல்லவனாக இருப்பது என்பது ஒரு பரிசு. அந்த பரிசை நீ வைத்திருந்தால் அதுவே உனக்கு மிகப்பெரிய ஒரு விடயம். அதை உணர்ந்து கொள் என்று சொல்கிறது. மனதுக்கு பிடித்ததை விட சரியானதை தேர்ந்தெடுப்பது ஆற்றலின் அடையாளம். இதுதான் எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை. எங்களுக்கு மனதுக்கு பிடித்ததை தேடிக்கொண்டிருக்கிறோம், சரியானதை தேடுகிறோம் இல்லை. அப்படியாக சரியானதை தேடாவிட்டால் பிரச்சனை வந்துவிடும். ஆக மனதுக்கு பிடித்ததை விட சரியானதை, பொருத்தமானதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். பகவானுடன் ஒன்றுணைந்து நாம் நகர்வோம், அவருடனே செல்வோம் என்று சொல்லி முடிக்கிறது பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களும். ஒவ்வொன்றுமே சின்ன சின்ன ஸ்லோகங்கள் வாயிலாக பேசப்படுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. பகவத்கீதை வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் ஒரு முறை வாங்கி படித்து பாருங்கள். இணையத்திலும் கிடைக்கிறது. பகவத்கீதையின் சாரங்களை மிக இலகுவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் இன்று நாங்கள் பேசுகின்ற, அல்லது நாங்கள் கேட்கின்ற, மற்றவர்கள் போதிக்கின்ற அத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கியதாக இந்த பகவத்கீதை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகவத்கீதைக்கு பலர் உரை எழுதியிருக்கிறார்கள். இதிலிருந்து எடுக்கக்கூடிய சாரங்களை வைத்துக் கொண்டுதான் இப்போது எல்லோரும் நிறைய புத்தகங்களாக எழுதுகிறார்கள். நிறைய ஒளி வடிவங்களில் எல்லாம் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இவையெல்லாம் இன்று நாங்கள் காணக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம், அது சார்ந்த புத்தகங்களாக இருக்கலாம். எல்லாவற்றினதும் அடிப்படை, அந்த பேஸ் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் அத்தனை விடயங்களும் இந்த பகவத்கீதையில் இருக்கிறது. இதை நாங்கள் தெரிந்து கொண்டால் சிறப்போடு வாழலாம்.

0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம்.
1: பெஸ்டாக் நிகழ்ச்சியில் இன்றும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் ஜி டி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். குணா, நாங்கள் பொதுவாகவே காப்பிரதிகள், நிதி திட்டமிடல் இப்படியான பல விடயங்களை பேசியிருக்கிறோம். இதில் எஸ்டேட் பிளானிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாங்கள் பொதுவாக கவனம் செலுத்த, அதனால் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விடயமாகவும் இந்த எஸ்டேட் பிளானிங் என்பது இருக்கிறது. உண்மையில் எஸ்டேட் பிளானிங் என்றால் என்ன, அது ஏன் அவசியமானது?
2: எஸ்டேட் பிளானிங் என்பது வந்து இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதாவது வந்து உங்களுடைய சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி அண்ட் பர்சனல் அஃபேர்ஸுக்கு என்ன நடக்க வேண்டும் இன் கேஸ் இஃப் யூ பிகம் இன்கெபாசிட்டேட்டட் வைல் யூ ஆர் லிவிங் ஓ ஆஃப்டர் த டெத் என்பதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே எஸ்டேட் பிளானிங். எஸ்டேட் பிளானிங் என்பது வந்து வெறும் வில் எழுதுவது மட்டுமல்ல, அதற்கு மேலாக நீங்கள் லைவாக இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், மெயின்லி ப்ராப்பர்ட்டி மற்றும் லோன்ஸ், அதாவது வந்து மோட்கேஜ் படியான லோன்ஸுக்கு என்ன நடக்க போகுது, அதை எப்படி பாதுகாப்பாக உங்களை தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அது போய் சேர வேணும் என்பதற்கான ஒரு ஓவரால் பிளானிங்கே எஸ்டேட் பிளானிங். எஸ்டேட் பிளானிங் என்று வரும் பொழுது அதில் பல கம்போனன்ட்ஸ் இருக்கின்றது, அதாவது வந்து வில், ட்ரஸ்ட், power of attorney for the properties and power of attorney and beneficiaries designate பண்ணுறது, மற்றது வந்து loans and liabilities பே பண்ணுவதற்கான ஒரு ஓவரால் பிளானிங், மற்றது வந்து டேக்ஸ் எப்படி சேவ் பண்ணுவது இப்படியான பிளானிங், இறுதியாக நீங்கள் சொல்ல முடியும் உங்களோட ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ண முடியும். எனவே எஸ்டேட் பிளானிங் என்பது வெறும் வில் எழுவது மட்டுமல்ல, அதற்கு மேலாக உங்களுக்கு ஒன்று நடக்கும் பொழுது உங்களை தங்கியிருப்பவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதும், உங்களுடைய விருப்பங்கள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையுமே டாக்குமெண்ட் பண்ணுவதை எஸ்டேட் பிளானிங் என்பது. ஸோ இதற்கான அடிப்படை பிளானிங்கை செய்வதற்கு எங்களால் தகுந்த முறையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
1: நீங்களும் உங்களுடைய எஸ்டேட் பிளானிங்கை சிறந்த முறையில் செய்வதற்கு நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 416-528-1407.
0: பிஸ்டோ கேட்டீர்கள், ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407.

0: குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். 8:54 நிமிடம்.
1: காட்டுக்குரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும், ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
5: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
6: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99, மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, 102.7.
0: ஒலிக்கப் போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். புதியதொரு நாள் மீண்டும் ஒரேஞ்ச் வார்னிங்குடன் ஏர் குவாலிட்டி தொடர்பான எச்சரிக்கையுடன் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 2nd பாதிக்குள் நாங்கள் இப்போது நகர தொடங்கியிருக்கின்றோம். ஜூலை 16 வியாழக்கிழமையின் காலை வேளை இன்றைய நாள் ஜூலை 16 பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நீங்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடரட்டும். வெளிப்புற நடவடிக்கைகளை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். இன்னமும் கூட இந்த காற்றின் தரம் மாசுபட்ட நிலையிலேயே தொடர்கின்றது. எனவே அது தொடர்பான அவதானம் தேவைப்படுகின்ற ஒரு கோடை காலத்தின் நாளாகவும் கூட இன்றைய நாளும் இருக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:06 ஈஸ்டர்வமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் முதல் பாடல் அளித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு சிந்தனையை பார்க்கலாம். நேற்று மனதில் இருந்த கவலை இப்போது இல்லை, இன்று மனதில் இருக்கும் மகிழ்ச்சி நாளை தொடருமா என்பதும் நிச்சயம் இல்லை. நிலையானது என்பது எதுவும் இல்லை என்பதை வாழ்க்கை தொடர்பாக புரிந்து கொள்ளுங்கள் என்று அழகான இந்த சிந்தனையை சொல்கின்றது. நேற்றைய தினம் வந்து எங்களுக்கு கடினமானதாக இருந்திருக்கும், என்ன இந்த நாள் இப்படி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் ஒரு விரக்தியை சந்தித்திருப்போம். மனதுக்குள் அதிக கவலை நிறைந்திருக்கும், இனி எதிர்காலம் இன்னாக போகின்றது என்று சொல்லி நாங்கள் யோசித்திருப்போம். ஆனால் இன்று காலை இப்பொழுது நிலைமைகள் மாறியிருக்கும். ஒரு பெரும் மகிழ்ச்சி எதிர்பாராத வகையில் எங்களை தேடி வருகின்ற போது நேற்றைய கவலை எங்கே போனது என்று சொல்லி நாங்கள் அதிகம் கண்டுகொள்ளப் போவதும் இல்லை. இன்று மனதிலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்து வாழ்க்கையை அழகாக்கும். அவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் இன்றைக்கு இருப்போம் என்று சொல்லி நேற்று நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த நிலைமையும் நிரந்தரம் அல்ல. அந்த மகிழ்ச்சி வந்து நாளைக்கும் இருக்குமா என்பது நிச்சயம் இல்லை. இதுதான் வாழ்க்கை. எனவே மாறி மாறி எல்லாமே வருகின்றது, அதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகின்றது இந்த அழகான சிந்தனை. எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். கிடைப்பதை நாங்கள் யதார்த்தத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை வைத்துக் கொண்டு எவ்வளவுக்கு நாங்கள் முடிந்த அளவுக்கு நிம்மதியாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சித்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. வாழ்க்கை தொடர்பான சரியான புரிதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். இந்த வாழ்க்கையை வந்து ஒரு நிம்மதியோடும் ஒரு அமைதியோடும் முன்னெடுத்து செல்வதற்கு என்பதை சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை தான் இது. எனவே கவலையும் வரும், மகிழ்ச்சியும் வரும், எல்லாமே இணைந்திருக்கக்கூடிய நாட்களைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம் இந்த வாழ்க்கையில். அதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அழகாக சொல்லுகின்றது. நேற்று மனதில் இருந்த இந்த கவலை இப்போது இல்லை, இன்று மனதில் இருக்கும் மகிழ்ச்சி நாளை தொடருமா என்பதும் நிச்சயம் இல்லை. நிலையானது என்று எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதை அழகான ஒரு சிந்தனை சொல்லி நிற்கின்றது. நினைவிலே எப்போதும் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும். சரி, இன்றைய நாள் தொடர்பாக பார்த்தோம் சொன்னால் இந்த ஓரஞ்சு வார்னிங்கைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று போலதான் இன்றைய தினமும் சம்மஞ்சள் எச்சரிக்கையோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் காலை இப்பொழுதே. ஆனால் நேற்றைய நிலைமைக்கு அந்த தீவிரமான நிலைமை இல்லை. இன்றைக்கு வந்து சற்று தெளிவான ஒரு வானத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒப்பீட்டளவில் தான் இன்றைக்கும் கூட ஒரு புகைமூட்டம் நிறைந்த நிலைமையை பார்க்கின்றோம். ஆனால் நேற்று வந்து ஒரு செம்மஞ்சலாகத்தான் வெளிப்புற வானமும் சரி அல்லது சுற்றுச்சூழலும் சரி எங்களுக்கு தென்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பாரதூரமான பாதிப்பு நேற்று நிறைந்திருந்தது. இன்று அந்த நிலைமையில் சிறிய மாற்றம்தான். கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் கூட தென்படக்கூடிய ஒரு பொழுது என்று சொன்னாலும் புகையை நீங்கள் வெளியிலே போனால் கண்டிப்பாக காண முடியும், அதை உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே அந்த வைல்ட் ஃபயர் ஸ்மோக் வந்து இன்னும் எங்களது சுற்றுச்சூழலில் நிறைந்திருக்கின்றது. எனவே வெரி புவர் ஏர் குவாலிட்டி இன்றைக்கும் கூட தொடர்ந்து காணப்படுகின்றமை தொடர்பாகத்தான் இப்போதே இந்த எச்சரிக்கையும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் விசிபிலிட்டியும் கூட குறைவாக இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்போதும் தொடர்கின்றது. எனவே நாளைக்கு காலை வரைக்குமே இந்த நிலைமைகள் நீடிக்கலாம் என்பது தொடர்பான ஒரு செம்மஞ்சல் எச்சரிக்கையை தான் நாங்கள் இன்று பெறுகின்றோம். நேற்று வந்து டபுள் எச்சரிக்கையாக இருந்தது. டபுள் வார்னிங்கோடு தான் நேற்றைய நாளை கடந்திருந்தோம். எல்லோ வார்னிங் ஹீட்டுக்கானது, அதே நேரம் ஆரஞ்சு வார்னிங் ஏர் குவாலிட்டி தொடர்பானதாகவும் கூட இருந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து இந்த எல்லோ வார்னிங்கை காணவில்லை. நிலைமைகள் சற்று வெப்பநிலை தொடர்பாக மாறுபடுகின்றன. ஆனால் இந்த நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவில் எரியக்கூடிய அந்த காட்டுத்தீயிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த புகை மூட்டம் இன்னமும் கூட எங்களது சுற்றுச்சூழலில் நிறைந்திருக்கின்றது. எனவே நாளைக்கு காலை வரைக்குமே இந்த காற்றின் தரம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நிலைமை தொடரக்கூடியதாக இருக்கும். வெளிப்புற நடவடிக்கைகளை இன்றும் கூட நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளுதல் பாதுகாப்பானது என்றுதான் இந்த எச்சரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் உங்களது அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஈவெண்ட்ஸ் போன்றவற்றை ரீஸ்கெட்யூல் பண்ண வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வேண்டுகோளையும் கூட சுற்றுச்சூழல் கனடா தனது எச்சரிக்கையில் முன்வைக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் இன்றைக்கும் கூட பகிரப்பட்டிருப்பதை தான் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். எனவே ஆரஞ்சு வார்னிங் ஏர் குவாலிட்டி தொடர்பான அந்த ஒரு எச்சரிக்கை தொடர்கின்றது. 21 காலை பொழுதில் இந்த வேளையில் வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்று பகல் முழுவதுமே இந்த ஸ்மோக்கியான அந்த நிலைமைகள் தொடர்ந்திருக்கும். இரவு வரைக்கும், இரவு தாண்டி நாளைக்கு அதிகாலை வரைக்குமே அந்த நிலைமைகள் தொடரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதாம். நாளைக்கு தான் அந்த காற்றின் காரணமாக அந்த புகை சற்று விலகி சூரிய வெளிச்சம் வளமை போல தென்படக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வெப்பநிலை உயர்வு இன்று 26-31 வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பத்தை
தரக்கூடிய நாள் தான் இன்றைக்கும். சூரிய வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய நிலைமைகள் தான் இருந்திருக்கும், ஆனால் இப்போது இந்த புகையின் காரணமாக சற்று ஒரு மங்கலான வெளிச்சத்தை தான் நாங்கள் பெறக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. 8:56 சூரிய அஸ்தமனம் சற்று முன்னகர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்களும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். பகல் சுருங்குகின்றது, மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பார்க்கின்ற போது சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். 25 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 30 தாண்ட போவதில்லை, ஒரு நல்ல 29 இருக்கும். எனவே ஒரு நல்ல அழகான வெப்பநிலையோடு வெளிச்சமான ஒரு பகல் பொழுதையும் வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம். இந்த புகைமூட்டம் இருக்கக்கூடிய நிலைமையும் கூட அகன்று நல்ல ஒரு பகல் பொழுதை நாளைக்கு வெள்ளி எங்களுக்கு சர இருக்கின்றது. இரவு பொழுதில் மழைத்தூரல் தொடங்கலாம், தண்ட ஸ்டோமாக வரப்போகின்றதாம். சனிக்கிழமை வந்து அதிகமான மழைக்கான வாய்ப்புகள் இப்போது எதிர் கூறப்படுகின்றன. காலை வேளை 1-3 மில்லிமீட்டரும் மதிய பொழுதில் 10-15 மில்லிமீட்டர் அளவிலான மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சனிக்கிழமை மாலை பொழுது 1 மில்லிமீட்டர் அளவிலான தூரல் இருக்கும், ஆனால் மாலையில் சூரிய வெளிச்சமும் கூட தென்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சனிக்கிழமை தொடர்பாக வெப்பநிலை மீண்டும் உயர்ந்து 25 இருக்கும். 35 வரை நாங்கள் உணரப்போன்றோம் சனிக்கிழமை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் 30 பார்க்க குறைந்த வெப்பநிலை உணர்ந்து இருக்கும். 25 இருக்கும், 28 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் பிரகாசமாக இருக்க போன்றது வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை 27-33 வரை உணரப்படும் சூரிய வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். செவ்வாய் பொறுத்தளவில் பிரதானமாக வெயில், 26 வெப்பநிலை, 32 உணரப்போகின்றோம். அடுத்த புதன் 25-29 உணரப்படும். அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான வாரமாக அடுத்த வாரத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதைத்தான் இந்த விழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:12 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6 4 7 8 3 3 4 9 9 8. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6 4 7 8 3 3 4 9 9 8, 6 4 7 8 3 3 4 9 9 8.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
8: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9 மணி 26 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வியாழக்கிழமையின் காலை பொழுதில். இந்த வேளையில் சவுத் பவுண்ட் 404 அட் மேஜர் மேக்கன்சி விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக சோவிலேன் மற்றும் 2 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன. சவுத் பவுண்ட் 404 மேஜர் மேக்கன்சி பகுதியில்தான் விபத்தின் காரணமாக எச்ஓவிலேனும் 2 லெஃப்ட் லேன்ஸும் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் கூட தெரிவித்துக் கொண்டு ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். 401 வெஸ்ட் பவுண்டில் டிவிபி வரைக்கும் தாமதங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. டிவிபியை அண்மித்த பகுதியிலிருந்து விக்டோரியா பார்க் அவென்யூவிலிருந்து தான் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. பேவியூ வரைக்கும் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் தாமதங்கள் சற்று காணப்படுகின்றது. அதன் பின்பு கலெக்டர்ஸ் வந்து பாதஸ்ட் வரைக்கும் குறைந்த தாமதங்களை எதிர்கொள்ளுகின்ற நிலைமைகள் இப்போது தென்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் தாமதங்கள் சற்று காணப்படுகின்றன. வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் அதிகரிக்கின்றது. அதன் பின்பு குறைவான தாமதங்கள் மார்டின் கோவ் ரோட் வரைக்கும் தொடர்ச்சியாக நிலவுகின்றது. 401 ஈஸ்ட் பவுண்டும் கூட மார்டின் கோவ் ரோடுக்கு முன்னர் தாமதங்கள் தொடங்குகின்றன. கிப்ளிங் அவென்யூவிலிருந்து அதிக தாமதங்கள் சற்று தூரம் நிலவுகின்றது. வெஸ்டர்ன் ரோட் வரைக்கும் என்று கூட சொல்லலாம். அதிலும் கலெக்டர்ஸ் தான் சற்று நீண்ட தூரம் வாகன நெரிசல்களை அதிகமாக கொண்டிருக்கின்றது. எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் குறைந்த தாமதங்கள் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமைதான் இப்போது நிலவுகின்றது. அதன் பின்பு லெஸ்லி ஸ்ட்ரீட்டிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் இப்போது காணப்படுகின்றன. டிவிபி 401 சவுத் பவுண்டில் தாமதங்கள் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு 401 பகுதியில் யோக்மில் ஸ்ட்ரோட் தாண்டிய இடங்களிலும் கூட சவுத் பவுண்டில் சற்று அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. தொடர்ச்சியாக பயணிக்கையில் எக்லிங்டன் அவென்யூ வரைக்கும் தாமதங்கள் கொஞ்சம் தென்படுகின்றன. அதன் பின்பு டான்மில்ஸ் ரோடை அண்மித்த பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் சவுத் பவுண்டில் காணப்படுகின்றது. நார்த் பவுண்ட் லோரன்ஸ் அவென்யூக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் யோக்மில்ஸ் ரோடு வரைக்கும் குறைந்த அளவில் தான் தொடர்ந்து காணப்படுகின்றது. 404 பார்த்தால் ஷெப்பர்டுக்கு முன்னர் தான் தாமதங்கள் சற்று அதிகம் இருக்கின்றன. ஷெப்பர்ட் தாண்டிய இடங்களில் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. 401 அண்மித்த பகுதியில் மீண்டும் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமையை தான் நீங்கள் இப்போது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு வந்து ஜூலை 16 இன்றைக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை தரக்கூடிய அல்லது பார்ப்பதற்கு பிடிக்காத ஒரு இனம், பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்காத ஒரு உயிரினத்துக்கான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் அவற்றையும் கூட தங்களது வீடுகளில் செல்ல பிராணிகளாகவும் விரும்பி வளர்க்கின்றார்கள். வேர்ல்டு ஸ்னேக் டே தான் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. உலக பாம்புகள் தினம் என்பதை தான் இங்கு சொல்லலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களுக்கு வந்து பாம்புகள் தொடர்பான ஒரு மனப்பயம் மிக மிக அதிகமாகவே காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். ஆனால் இந்த பாம்புகளும் இந்த பூமியின் சமநிலைக்கு வந்து மிக மிக தேவைப்படக்கூடிய உயிரினம் என்பதைத்தான் இந்த நாள் எங்களுக்கு சொல்லுகின்றது. மனிதர்கள் உட்பட ஏனைய விலங்குகளை கொல்லக்கூடிய விஷத்தன்மை மிக்க அல்லது பிரம்மாண்டமான பாம்பினங்களும் இருக்கின்றன. ஆனாலும் கூட அதிக பாதிப்பில்லாத சாதுவான பாம்பினங்களும் கூட இந்த பூமியில் இருக்கின்றன. மிக அதிகமாக வியக்கத்தக்க வகையில் பன்முகத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களாகவும் கூட இந்த பாம்புகள் காணப்படுகின்றன என்பதைத்தான் இந்த நாள் சொல்லுகின்றது. அவற்றின் எண்ணிக்கையும் இப்போது குறைவதன் காரணமாகத்தான் இந்த நாளை கடைபிடிக்கின்றார்கள். மக்களுக்கு அந்த உயிரினம் தொடர்பான செய்திகளை சொல்வதற்காக எங்கே பாம்புகள் இருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில் வந்து பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இந்த பாம்புகளை நாங்கள் காணலாமாம். அண்டார்டிகா அந்த கண்டத்தை தவிர ஏனைய எல்லா கண்டங்களிலும் பாம்புகள் வாழுகின்றன. அதை தாண்டி பல்வேறுபட்ட சூழல்களிலும் பாம்புகளை காணலாம். கடல், காடு, பாலைவனம், புல்வெளி, ஏன் உங்களது வீட்டு பின்புறம் அல்லது உங்களது கராஜில் கூட இந்த பாம்புகள் இருக்கலாம் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகின்றது. எனவே அண்டார்டிகாவை தவிர ஏனைய எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன இந்த பாம்புகள். இவை வந்து சிறிய உயிரினங்களை பெரும்பாலும் இந்த ரோடன்ஸ் எலிகள் மாதிரியான அந்த கொறை துணிகளை தவளைகளை உணவாக உட்கொள்ளுகின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே நேரம் இந்த பாம்புகள் வந்து அவற்றின் அந்த இரையை வந்து முழுமையாக விழுங்கக்கூடியவையாக இருக்கும். அதற்கு உதவி அளிக்கக்கூடிய வகையில் தான் அவற்றின் அந்த ஒரு தாடை பகுதி காணப்படுகின்றதாம். இந்த லோவர் ஜோ வந்து அவற்றின் அந்த அப்ப ஜோ அந்த மேல்புற தாடையிலிருந்து தனியாக பிரியக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதாம் அதன் அந்த வாய்ப்பகுதி. எனவே இதன் காரணமாக அவற்றின் அந்த ஒரு அளவோடு அதாவது அந்த சைஸோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதிலும் பார்க்க பெரிய உயிரினங்களையும் கூட விழுங்கும் திறனை பெற்றிருக்கின்றன இந்த பாம்புகள். முழுமையாக இறையை விழுங்கிக் கொள்கின்றன. பெரிய ஸ்னேக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவற்றினால் சிறிய மான்கள், பன்றிகள், குரங்குகள்
ஏனொரு சில சமயங்களில் ப்ரைமேட்ஸை கூட உணவாக உட்கொள்ள முடியும் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாம்புகள் சுற்றுச்சூழலில் வாழ்கின்ற போது வெளிப்புற நிலைமைகளுக்கேற்ப அவற்றின் அந்த உடல் வெப்பநிலை மாறுபடுகின்றது. அவற்றுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வந்து மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்குமாம். வார்ம் சன்னைத்தான் அவை பெரும்பாலும் விரும்பி வெளிப்புறங்களிலே அவை செலவிடுகின்றன. ஆனால் அதிகம் உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது தங்களுக்கு அந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையிலும் கூட அவை நடந்து கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த பாம்புகள் வந்து இந்த பொழுதிலும் ஆக்ரோஷமானவையாக இருப்பதில்லை. அவை வேட்டையாடக்கூடிய அந்த நேரத்தில் அப்படி ஒரு அக்ரஸிவான பிஹேவியரை காட்டுமாம். அதே நேரம் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருகின்றது என்று சொல்லி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவை பெரும்பாலும் அக்ரஸிவாக நடந்து கொள்ளுகின்றன. இந்த பாம்பு சட்டை நிறையவே கலற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு வருடத்தில் வந்து 3-6 தடவைகள் வந்து அவற்றின் அந்த சட்டைகள் கலற்றப்பட்டு புதிய அந்த சட்டைகள் அவற்றுக்கு உருவாகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பல வழிகளில் தங்களை பாதுகாக்கக்கூடிய டெக்னிக்ஸை இந்த பாம்புகள் கடைபிடிக்கின்றன. இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அந்த நிறத்திற்கேற்ற வகையில் உருமறைப்பு செய்யக்கூடிய வகையில் அவை தங்களை மாற்றிக்கொள்ளுகின்றன ஒரு சில பாம்புகள். அதே நேரம் ஒரு சில பாம்புகள் தங்களுக்கு ஆபத்து வருகின்ற போது எதிர்கொள்ளக்கூடிய உயிரினங்களை கடிக்கின்றன. விஷத்தை வந்து அவை அந்த எதிரின உயிரினங்கள் மீது செலுத்துகின்றன. இப்படி தங்களை அவை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவை எடுத்துக் கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாம்புகளும் கூட மனித நாகரிகத்தில் மனித வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு உயிரினமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பல்வேறுபட்ட சமுதாயங்களில் பாம்புகள் தொடர்பான நிறைய நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. மிகவும் தொன்மையான புராண பாத்திரங்களில் ஒன்றாகத்தான் இந்த பாம்புகள் காணப்படுகின்றனவாம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாகரிகங்களால் போற்றப்பட்ட உயிரினங்களாகவும் கூட இருக்கின்றன. இதுவரைக்கும் மனிதர்கள் அறிந்து கொண்ட அளவில் பார்த்தால் 3458 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து இந்த பூமியில் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். செமி ஃப்ரோசன் தண்ட்ரா அந்த இடங்களிலும் கூட அதில் நொதர்ன் கனடாவில் அவை வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றன. அதே நேரம் பிரம்மாண்டமான சமுத்திரங்களிலும் கூட ஒரு சில வகையான பாம்புகள் வாழும் தன்மையை பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆப்பிரிக்க மற்றும் ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்கள் வந்து பழங்குடியினர் வந்து அவர்களது நாட்டுப்புற கதைகளில் பாம்புகள் மழை மற்றும் வளமையோடு தொடர்பு படுத்தப்படுகின்ற அந்த கதைகளை வந்து சொல்லுகின்றார்கள் என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. பெரிய பாம்புகள் வந்து

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்குகள் பார்

0: பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். July 17, 18, 19 மோர்னிங் சேரன் பின்ஷில் ஆடி விழா 2026. 416-757-2006.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் Road, Scarborough, 416-321-6104.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கிறது எம்எஸ்வி அவர்களது இசையில். 9:48 ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுது இந்த வேளையில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மகிழ்வித்து மகிழவும் மகிழ்ந்து மகிழ்விக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. ஒரு பெண்மணி வந்து 60 வயதுகளுக்கு மேல் அவருக்கு இருக்குமா, தனது 50 வயதுக்கு மேல்தான் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய எழுத்து திறமையை கண்டறிந்து கதை கவிதை என்று சொல்லி பத்திரிகைகளுக்கு எழுத தொடங்குகின்றார். அவர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அனுப்பியிருக்கின்றார். அதே நேரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது கணவரும் கூட இருந்து விட்டாரா. அவரோடு அவரது வயதான தாயார் மட்டும் இருக்கின்றார். ஆனால் அந்த தாயாரை வந்து தொடர்ச்சியாக கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர் படுத்த படுக்கையில் இருப்பதன் காரணமாக அவருக்கான பணிவிடைகள் முழுவதையும் செய்வதற்கே அவருக்கு நேரம் சரியாகி போகின்றது. இருந்தாலும் கிடைக்கக்கூடிய நேரம் முழுவதுமே அவர் கதைகளை எழுதி இப்போது 60 வயதுக்கு மேல் ஒரு பிரபலமான எழுத்தாளராகவும் கூட மாறியிருக்கின்றாரா. திடீரென்று அவரது தாயார் இறந்து போகின்றார். இப்போது அவருக்கு இன்னமும் நேரம் கிடைக்கும். மிக அதிகமான கதைகளை கட்டுரைகளை அவர் எழுது என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த அவர்களது ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றம். என்ன காரணம் என்று சொன்னார், தாயாரின் இறப்புக்கு பின் அவர் எழுதுவது குறைந்து போகின்றது. ஒரு கட்டத்தில் முழுமையாக அது நின்றே போகின்றது. இப்போது அவரது ரசிகர்கள் அவரை சந்தித்து காரணத்தை கேட்கின்றார்கள். நாங்கள் உங்களிடமிருந்து இப்போது இன்னும் பல கதைகளையும் கட்டுரைகளையும் எதிர்பார்த்தோம். ஆனால் அது குறைந்து போனது மட்டுமல்லாமல் இப்போது முழுமையாகவே நின்று போயிருக்கின்றதே, உங்களுக்கு இப்போது அதிக நேரம் இருக்குமே, நீங்கள் எழுதவில்லை என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்ன பதில்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனது அம்மா பல ஆண்டுகள் படுத்த படுக்கையில் இருந்தாலும் நிறைய புத்தகங்களை அவர் வாசிப்பார். அன்றாடம் செய்தித்தாள்களை படித்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தும் நாட்டு நடப்புகளை கேட்டும் என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டு படுக்கையில் இருந்தே பல விடயங்களை பேசுவதை வழக்கமாக கொண்டிருப்பார். அதே நேரம் நான் எழுதக்கூடிய எனது கட்டுரைகளை கதைகளை எல்லாம் அவர் படித்துவிட்டு அதில் பல திருத்தங்களையும் அவர் எனக்கு சொல்லுவார். நான் எழுதியிருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் தொடர்பாக என்னை பாராட்டுவார். மறைமுகமாக அல்லது நேரடியாக பல தடவைகள் மனதளவில் என்னை தொடர்ந்து அவர் ஊக்கப்படுத்தி வந்திருக்கின்றார். அவர் உயிரோடு இருந்தபோது அவர் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் நான் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அவர் இறந்த பின்னர் தான் அதன் அருமை எனக்கு தெரிகின்றது. நான் எழுதுவதற்கான ஒரு உந்துதலை அவரது வார்த்தைகள் அவரது பாராட்டோ அல்லது அவரது விமர்சனமோ தான் எனக்கு கொடுத்துக் கொண்டிருந்தது என்பதை இப்போதுதான் நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். எதிலும் வறுமை, ஊக்கமின்மை, பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லாத தன்மை இவற்றின் காரணமாக எழுதுவதற்கு எனக்கு வார்த்தைகள் கூட வருவதில்லை. நிறைய நேரம் இருக்கின்றது, ஆனால் எழுதுவதற்கான ஊக்கம் மனதில்லை என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டு கொண்டதாக ஒரு சம்பவம் இங்கு பகிரப்படுகின்றது. இதில் ஒரு ஆழமான உளவியல் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பு ஒரு இன்னும் ஒரு சிறிய கதை சொல்லப்படுகின்றது. ஒரு திருடன் வந்து ஒரு சர்க்கஸ் ஒன்றை பார்க்க செல்கின்றானா, ஒரு வட்டமான நெருப்பு வளையத்திற்குள் அந்த சர்க்கஸில் பணிபுரியக்கூடிய அந்த வீரன் பாய்ந்து சாகசங்கள் புரிவதை அவன் பார்க்கின்றான். அந்த திருடனுக்கு இப்போது ஒரு யோசனை வருகின்றது, இவன் அதீத திறமைசாலியாக இருக்கின்றானே, எனவே தான் வந்து திருட செல்லுகின்ற போது இவனை அருகில் வைத்து கொண்டால் இன்னமும் தனக்கு உதவியாக இருக்குமே, சிறிய பொந்துகள் சிறிய துளைகளின் ஊடாக எல்லாம் இவன் பயணிக்கக்கூடிய திறமைசாலியாக இருப்பான் என்று சொல்லி நினைத்து அந்த சர்க்கஸ் வீரனை அணுகி அந்த திருடன் கேட்கின்றான், நீ என்னோடு இருந்தால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதிக இடங்களில் திருடக்கூடியதாக இருக்கும், சிக்கலான அந்த திருட்டு செயல்களையும் கூட நாங்கள் இலகுவாகவே சேர்ந்து செய்யலாம் என்று சொல்லி கேட்டபோது அந்த சர்க்கஸ் வீரன் கொஞ்சமும் தாமதிக்காமல் ஒரு விடயத்தை கேட்கின்றானாம், அப்படி நான் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த நேரத்தில் 10,000 பேரை நீ எனக்கு அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது திருடனுக்கோ பேரதிர்ச்சி ஏற்படுகின்றது. ஏன் என்று கேட்கின்றான். அதுக்கான பதிலை அந்த வீரன் சொல்கின்றானாம், நான் சர்க்கஸுக்குள் மிக கடினமான இந்த செயலை செய்கின்றேன், நெருப்பு வளையத்திற்குள் நானாக நுழைந்து செல்கின்றேன் என்று சொல்லி நினைத்தால் அது தவறானது. உண்மையிலேயே இந்த சர்க்கஸ் பார்க்க வருகின்ற 10,000 மக்கள் கை தட்டுவதனாலும் விசிலடித்து என்னை ஊக்கப்படுத்துவதனாலும் எனக்குள் பொங்கக்கூடிய ஒரு உற்சாகத்தின் காரணமாகத்தான் என்னால் அந்த நெருப்பு வளையத்திற்குள்
லாவகமாக நுழைய முடிகின்றது. இதுவே யாருமில்லாத ஒரு இடத்தில் ஒரு நெருப்பை நீ மூட்டிவிட்டு அதன் ஊடாக பயணி என்று சொன்னால் என்னால் முடியவே முடியாது. நெருப்பு வளையத்திற்குள் நுழைவதைப் போல அந்த சுவரின் ஓட்டைகளுக்குள் நுழைந்து உள்ளே சென்று வர வேண்டுமாக இருந்தால் எனக்கு ஒரு 1000 பேராவது என்னை சுற்றி நின்று கைதட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சர்க்கஸ் வீரன் சொன்னபோது அந்த திருடன் வந்து பேரதிர்ச்சி அடைகின்றான் என்று சொல்லி ஒரு பேச்சாளர் வந்து தனது உரையில் சொல்லியிருப்பார். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் பொதுவாக ஒரு உளவியல் இருப்பதைத்தான் நாங்கள் கவனித்தல் அவசியமாகின்றது. எங்களை சுற்றியிருப்பவர்கள் எங்களிடம் காட்டக்கூடிய அன்பிலும் ஆதரவிலும் ஊக்கத்திலும் உண்டாகக்கூடிய ஒரு உற்சாகம்தான் எங்களது ஆற்றலை பெருமடங்கு அதிகரிக்க செய்கின்றது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் வழங்குகின்றது. இல்லை என்று சொன்னால் அந்த திறமைகள் வந்து வெளிப்படுத்தப்படாமலேயே அப்படியிலே ஒரு மனிதரது மனதுக்குள்ளேயே அப்படியே அடங்கி போகின்றன. உற்சாகமாக இருக்கின்ற போதுதான் எங்களது மனமும் சுறுசுறுப்புடன் செயல்படத் தொடங்கும். துருதுருவென்று எதையாவது செய்ய வைத்து எங்களை உயிர்ப்புடன் இயங்க வைக்கக்கூடிய ஒரு பாராட்டோ அல்லது ஒரு விமர்சனமோ கண்டிப்பாக எங்களுக்கு எப்போதும் தேவைப்படுகின்றது. உற்சாகம் குறைகின்ற போது நம்மீது ஒட்டி கொண்டிருக்கும் சிறு தூசியை கூட நம்மால் தன்னிச்சையாக தட்டிவிட்டு கொள்ள முடியாது. நம்முடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் நாம் எங்களது திறமை காரணமாக இருக்கும் என்று சொல்லி நினைத்தாலும் அதை தாண்டி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கமும் கூட மிக பிரதானமான காரணியாக அமைகின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களை தட்டி கொடுக்கின்றோமோ அவர்களை ஊக்கப்படுத்துகின்றோமோ அது மிக அவசியமாகின்றது என்பதையும் கூட இங்கு நிச்சயமாக சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க நம்மை சுற்றி இருப்பவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளுதலும் கூட அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். மகிழ்வித்து மகிழ வேண்டும், மகிழ்ந்து மகிழ்விக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அழகான சிந்தனையைத்தான் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமும் பாராட்டும் தேவைப்படுகின்றதோ அதே மாதிரி தான் நாங்களும் கூட எங்களை சுற்றி இருப்பவர்கள் தொடர்பான நல்ல விடயங்களை சொல்லி அவர்களது திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கிக் கொள்ளுதல் என்பது அவசியமாகின்றது என்பது ஒரு அழகான சிந்தனை பகிர்வு. மகிழ்வித்து மகிழவும் மகிழ்ந்து மகிழ்விக்கவும் நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் மிக அவசியமாகின்றது என்பதை இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. 9:55 இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10 மணி. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4121 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. நேற்றைய தினம் 7% விலை உயர்ந்து இன்றைக்கு 2% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு இன்னமும் 1% விலை உயர்வு ஏற்பட போகின்றமை தொடர்பாக இப்போது சொல்லப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியாக விலை உயர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இன்றிலும் பார்க்க நாளைக்கு 1% எரிபொருள் விலை உயர்ந்திருக்கும் என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் இன்றைய நாளின் நிலைமைகள் தொடர்பாக பார்க்கலாம். ஆரஞ்ச் வார்னிங் ஏர் குவாலிட்டி தொடர்பான அந்த எச்சரிக்கையோடு தான் இன்றைய நாளையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நேற்று விடுக்கப்பட்டிருந்தது அதிக காற்றின் தரம் மாசுபடுத்தப்பட்ட நிலைமை, வைல்ட் ஃபயர் ஸ்மோக்கினால் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் முழுமையாகவே ஒரு ஆரஞ்ச் நிறத்தில் தான் எல்லா இடங்களையும் காணக்கூடியதாக இருந்தது. இன்று அதிலிருந்து ஒரு சற்று முன்னேற்றம் என்று சொன்னாலும் அடர்த்தியான இந்த புகை மூட்டம் வந்து சுற்றுச்சூழலில் இன்றைக்கும் கூட நிறைந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையைத்தான் நாங்கள் சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்களும் கூட சொல்லுகின்றன. எனவே வெரி டென்ஸ் வைல்ட் ஃபயர் ஸ்மோக் இன்று தொடர்ச்சியாகவே இருந்து இன்றைக்கு நள்ளிரவு தாண்டியும் கூட அது இருக்கும். நாளைக்கு காலையில்தான் இந்த நிலைமைகளில் சற்று மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த வெளிப்புற நடவடிக்கைகளை சற்று மட்டுப்படுத்திக் கொள்ளுதல் தான் எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விடயமாக இருக்கும் என்பது தொடர்பாக தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவின் பல இடங்கள், குறிப்பாக இந்த தண்டபே மற்றும் ஆம்ஸ்ட்ராங் போன்ற பகுதிகள் கடும் வெப்பநிலை கடந்த வார இறுதியெல்லாம் நிலவியதை தொடர்ந்து இந்த காட்டுத்தீ பரவல் வந்து மிக அதிகமாகவே காணப்படுகின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஹைவே க்ளோஷர்ஸ் நிகழ்ந்திருக்கின்றது. ஏர் குவாலிட்டி வார்னிங் இன்றைக்கு இன்னும் ஒவ்வொரு இடங்களுக்கும் தொடர்கின்றது என்று சொல்லி பல்வேறுபட்ட பாதிப்புகளை இந்த காட்டுத்தீ பரவல் சம்பவம் உருவாக்கியிருப்பதை சொல்லியிருக்கின்றார். நேற்று புதன்கிழமை இரவு வரைக்கும் இந்த நார்த் வெஸ்ட் ஆண்டாரியோ பகுதியில் 136 ஆக்டிவ் வால் ஃபயர்ஸ் இருப்பதை தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே இந்த நிலையில்தான் பல இடங்களிலும் அது பாதிப்பை உயர்வாக்கியிருக்கின்றமை தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த காட்டுத்தீயின் காரணமாக உருவாகியிருக்கக்கூடிய அந்த புகை வந்து பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் பரவித்தான் இந்த ஹேசி ஆரேஞ்ச் டின்டட் ஸ்கைஸை பல இடங்களிலும் நேற்று அது உருவாக்கியிருந்தது. அதனை தாண்டி புவர் ஏர் குவாலிட்டியும் கூட அது ஒன்டாரியோ, குபேக் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸிலும் கூட ஏற்படுத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்திருக்கலும் கூட ஒரு சில இடங்களில் மூடப்பட வேண்டிய சூழ்நிலையை இந்த காட்டுத்தீ பரவல் சம்பவம் ஏற்படுத்தியிருந்தது. ஹைவே 527 இது வந்து கால்பே மற்றும் ஃபர்ஸ்ட் அவென்யூ ஆம்ஸ்ட்ராங்குக்கு இடைப்பட்ட பகுதியில் மூடப்பட்டிருந்தது. ஹைவே 599 அதுவும் கூட ஹைவே 516 மற்றும் பிக்கல் லேக்கு இடைப்பட்ட பகுதி மூடப்பட்டிருந்தது என்பது தொடர்பான செய்திகளையும் கூட காண முடிகின்றது. இன்றைக்கும் இந்த ஆரஞ்ச் வார்னிங் ஏர் குவாலிட்டி தொடர்பான அந்த எச்சரிக்கை இன்னமும் தொடர்கின்றது என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஸ்காப்ரோ பகுதியில் இப்போது வெப்பநிலை 23-26 நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய தினம் வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் இருக்காது என்பது ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கும். 26 வரை தான் வெப்பநிலை உயர்ந்து 31 நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்க வேண்டிய ஒரு நாள், ஆனால் சற்று மங்கலாகவே நிலைமைகள் இருக்கின்றது. இந்த காட்டுத்தீ புகை மூட்டம் எங்களது வளிமண்டலத்தை நிறைத்திருப்பதன் காரணமாக என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இரவு பொழுதில் 18:18 தான் இரவின் உடல்நிலையாகவும் நாங்கள் உணரக்கூடியதாகவும் இன்றைய நிலைமைகள் இருக்கும். நாளைய தினம் இந்த ஏர் குவாலிட்டி வந்து சற்று மேம்படக்கூடிய நிலைமைகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான பகல் பொழுதை வெள்ளிக்கிழமை வெளிச்சத்தோடு தரப்போன்றது. 25 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 29 நாங்கள் உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் மழை தூறல் தொடங்கலாம். வார இறுதி சனிக்கிழமை வெப்பம் உயர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிக மழையையும் தரக்கூடிய நிலைமைகள் இருக்கும். காலையில் 3 மில்லிமீட்டர் அளவிலான மழை, மதிய பொழுதில் 10-15 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட தண்டர்ஸ்டோம் எதிர்பார்க்கப்படுகின்றது. சனிக்கிழமை 25 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 உணரப்போகின்றோம். மாலையில் சூரிய வெளிச்சம் தென்
தென்படும். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில், 25 வெப்பநிலை, 28 வரைதான் உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை 27-33 உணரப்படும், வெயில் முகில் இணைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 26-32 உணரப்படும், பிரதானமாக வெயிலும் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அடுத்த புதன் 25-29 தான் உணரப்போகின்றோம். எனவே அடுத்த வாரம் வந்து அதிக வெப்பம் உயராத நாட்களாகத்தான் பெரும்பாலான நாட்கள் இருக்கப் போகின்றன என்பதை மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ளலாம். ஜூலை மாதத்தின் நடுப்பகுதி தாண்டி பயணிக்கின்றோம். எனவே கோடை காலத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை அடுத்த வாரம் எங்களுக்கு வழங்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 10:06, நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் பீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-4862-421-0462-4 Some condition apply.
9: Your favorite music
10: on your favorite station.
11: 102.7
12: East FM.

விஜயச்சந்திரன் அவர்களது குரலில் ஒரு அழகான பாடல் ஆசை கிளியை கோபமா திரைப்படத்தில் இடம்பெற்றது. எஸ் ஏ ராஜ்குமார் தான் இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார். 10:18 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரம் அடைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் வந்து புதிய தாக்குதல்களை தொடர்த்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா இரவு முழுவதுமே ஈரான் மீது அங்கிருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருப்பதாகவும் கூட அந்த விபரங்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த மோதல்கள் தொடங்கிய 6வது நாளாக இப்போதைய இந்த சம்பவங்கள் தொடர்வதாகத்தான் இந்த விபரங்களையும் கூட இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்க இராணுவம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஈரானில் இருக்கக்கூடிய பல தளங்கள் மீது தாங்கள் வந்து 6 வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸை நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இந்த ஹோமுஸ் நீரிணை பகுதியின் ஊடாக செல்லக்கூடிய கப்பல்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் தாக்குதல்களை நடத்தும் ஈரானிய அந்த ஒரு பலத்தை குறைப்பதற்காகத்தான் இந்த தாக்குதல்கள் வளர்ந்து அதனை அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை குறிவைத்து 6 மணி நேர தொடர் தாக்குதலாக நடத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அமெரிக்க இராணுவத்தினால். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் அதன் மீது இன்னமும் தீவிரமான இராணுவ நடவடிக்கையை நாங்கள் கட்டவிழ்த்து விடுவோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்ததை தொடர்ந்துதான் இப்போதைய இந்த தாக்குதல்கள் மாறி மாறி தீவிரமாக நடத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்து திரும்புவதற்கு தவறினால் ஈரானில் இருக்கக்கூடிய எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் தாக்குவோம் என்று சொல்லி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய அச்சுறுத்தலையும் விடுத்திருப்பதை இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளராக இருக்கக்கூடிய முகமது பாக்கர் கலிபாபா என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், நாட்டிற்கு பயனளிக்காத எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஈரான் கடைபிடிப்பதற்கான எந்த காரணத்தையும் கூற முடியாது என்று சொல்லி ஊடகத்திடம் அவர் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த விபரங்களை காண முடிகின்றது. ஹோமஸ் நீரிணையில் தாங்கள் ஒரு சிறிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதித்து வந்திருக்கின்றோம், அதில்தான் இப்போது எங்களது பாதுகாப்பு தங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அவர் தங்களது தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இப்போதைய தாக்குதல்கள் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான பல இடங்கள் அதில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. போர்ட் சிட்டி ஆஃப் பந்தர் அப்பாஸ், கிரேட்டர் தம்ப் ஐலண்ட் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இராணுவ தளங்களை அமெரிக்க தாக்குதல்கள் குறிவைத்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் தெஹ்ரானில் பரவலாக வெடிச்சதங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதையும் கூட சர்வதேச செய்தி ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இதை தாண்டி வெஸ்டர்ன் சிட்டி ஆஃப் அஹ்வாஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் புற்றுநோய் சிகிச்சை நிலையத்திற்கு அண்மையில் தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த சிகிச்சை நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகற்றப்பட்டார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த விவரங்களையும் காண முடிகின்றது. அதே நேரம் கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கியிருக்கின்றது. குவைத் மிலிட்டரியும் கூறியிருக்கின்றது தாங்கள் வந்து ஈரானில் இருந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களை இடை மறித்திருக்கின்றோம் என்று சொல்லி. இதை தாண்டி பஹ்ரைனின் இன்டீரியர் மினிஸ்ட்ரி என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், தங்களது நாடுகள் மீதும் கூட தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது தாங்கள் அதை எதிர்கொண்டிருந்தோம், தங்களது மக்களை வந்து அமைதியாக இருக்குமாறும் கூட நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், மக்கள் வந்து இப்போது பாதுகாப்பான இடங்களில் இருப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் கூட பஹ்ரைனின் இன்டீரியர் மினிஸ்ட்ரி அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஈரானிய தாக்குதல்கள் இப்போது அங்கும் தொடர்வதன் காரணமாக என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாகவே ஹோமஸ் நீரிணையின் ஊடான கப்பல் பயணங்கள் வந்து மிக அதிகமாகவே குறைந்திருப்பதன் காரணமாக இப்போது எண்ணெய் விலைகள்
தொடர்ந்து உயரக்கூடிய ஒரு போக்கு நிலவுகின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கடந்த மாதம் ஈரானும் அமெரிக்காவும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முன்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டிருந்த ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா மீண்டும் அமுல்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இந்த முற்றுகையிடப்பட்டிருக்கின்ற ஈரானிய துறைமுகம் ஒன்றை நோக்கி செல்ல முயன்றதாக கூறப்படக்கூடிய இந்த குராசோ கொடி பறக்கவிடப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயில் டேங்கர் ஒன்றை தாங்கள் தாக்கி அந்த கப்பல் செல்ல முடியாமல் இப்போது அதனை செயலிழக்க செய்திருக்கின்றோம் என்று சொல்லியும் சென்கோம் அறிவித்திருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா மீண்டும் அமுல்படுத்தியிருக்கக்கூடிய அந்த கடல்படை முற்றுகைக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தங்களது நலன்களுக்காக செய்யக்கூடிய அந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஏனைய கடல் பகுதிகளையும் கூட தாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியும் ஈரான் எச்சரித்திருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பரஸ்பர தாக்குதல்கள் இப்போது இன்னும் சற்று தீவிரமாக தொடர்கின்ற இந்த சூழ்நிலையிலும் இப்போது இன்னும் ஒரு சம்பவமும் கூட நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தொடர்ந்து நிலவி வரக்கூடிய இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் 2024 டிசம்பரில் ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு அமெரிக்க பெண் ஒருவர் இப்போது ஈரானினால் விடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அமெரிக்காவை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அவரது வழக்கறிஞரும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்ற நிலையில் இந்த பெண் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக அமெரிக்க அதிபரும் கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். ஈரானின் இந்த நல்லெண்ண செயலை அமெரிக்கா பாராட்டுகின்றது என்று சொல்லியும் நேற்று புதன்கிழமை ட்ரூத் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அவர் எழுதியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 10:25 வியாழக்கிழமை காலை இப்பொழுதின் ஒலிபரப்போடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 30-25 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:39 இருக்கின்றது. முக்கியமான ஒரு புதிய கண்டுபிடிப்பை தாங்கள் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ காடுகளில் செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு ரீசர்ச் டீம் வந்து அறிவித்திருக்கின்றது. ஒரு புதிய குரங்கொன்றை நாங்கள் இப்போது அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது வந்து இந்த விஞ்ஞான உலகிற்கு ஒரு புதிய இனமாக இருக்கும் என்று சொல்லியும் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. டியார் கொங்கோ அதன் அடர்த்தியான காடுகளில்தான் ஒரு மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய பிங்கிஷ் ஆரேஞ்ச் லிப்ஸை கொண்டிருக்கக்கூடிய கருப்பு நிற முகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு புதிய குரங்கு இனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் நாங்கள் இந்த காடுகளை பெரிய அளவிலே ஆய்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் நாங்கள் மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பல இனங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் ஒரு பெரிய விலங்கொன்று இவ்வளவு காலத்துக்கு பிறகு புதிதாக அடையாளப்படுத்தப்படுகின்றமை இன்னமும் நாங்கள் இந்த பூமியில் தெரிந்து கொள்வதற்கு நிறையவே இருக்கின்றது என்பதைத்தான் சொல்வதாக பலர் பல விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. டியார் கொங்கோ அந்த நாட்டின் சென்ட்ரல் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய லோமாமி நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய அடர்த்தியான அந்த மரங்களின் நுனிகளில்தான் அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரைமேட் வாழ்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மிக அடர்த்தியான அந்த இலைகளுக்கு மத்தியில் அது மறைந்திருக்கக்கூடிய நிலையில்

அதனை கஷ்டப்பட்டு பொய்ப்படம் கூட எடுத்திருக்கின்றார்கள். அதுவும் மிக உயர்ந்த மரங்களில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் கனோப்பியில் இருக்கின்ற அந்த ஒரு இலைகள் அடர்ந்திருக்கின்ற பகுதிகளுக்குள் தானாம் அந்த குரங்கு இருப்பதும் கூட அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 2008 இதே இந்த லொமாமி நேஷனல் பார்க்கில் வேலை செய்திருக்கக்கூடிய கன்சர்வேஷனிஸ்ட் வந்து முதல் தடவையாக இந்த அன்யூஷுவல் லுக்கிங் அனிமலை கண்டு புகைப்படம் எடுத்தார்களாம். ஆனால் அந்த புகைப்படம் வந்து பிளரியாக இருந்திருக்கின்றது. எனவே அந்த நிலையில் அது ஒரு புதிய இனமல் அது ஒரு புதிய குரங்கு என்று சொல்லி அப்போது அதனை தெளிவாக அடையாளப்படுத்த முடியவில்லை. அதன் பின்பு கிட்டத்தட்ட ஒரு 10 இப்போது கழிந்திருக்கின்றது, இன்னும் ஒரு 8 என்று சொல்லித்தான் சரியாக சொல்லலாம். எனவே அந்த நிலையில் மேலதிகமாக அந்த பகுதியை ஆய்வு செய்த போதுதான் ஒரு புதிய குரங்கொன்று கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது இதற்கு முன்பு நாங்கள் அந்த பிளரி போட்டோகிராஃபில் பார்த்திருக்கக்கூடிய உயிரினம் தான் என்பதும் கூட இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து கடந்த ஒரு 75 கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒரு புதிய ஒரு உயிரினமாகத்தான் இருக்கின்றது. 5வது ஆப்பிரிக்க குரங்கு இனம் இது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த 75 கண்டுபிடிக்கப்படுகின்ற 5வது ஆப்பிரிக்க குரங்கினம் இது என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். புளோரிடா அட்லாண்டிக் யூனிவர்சிட்டி அதனை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் இந்த ஆய்விலே முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதையும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய தகவல்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், அந்த குரங்கு தொடர்பான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அல்லது அது எழுப்பக்கூடிய சத்தங்கள் தொடர்பான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கூட செய்யப்பட்டிருக்கின்றதா. அதை தாண்டி டீடெயிலான ஜெனட்டிக் ஸ்டடிஸையும் தாங்கள் செய்துதான் அந்த புதிய இனமாக இப்போது வகைப்படுத்தியிருக்கின்றோம் என்று சொல்லியும் அந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜேர்னல் PLOS ONE அதில் தான் இந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். மிக சிலருக்கே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விலங்கின் முகத்தை உற்று பார்ப்பது என்பது எங்களுக்கு ஒரு அற்புதமான உணர்வாக இருக்கின்றது என்று சொல்லியும் அந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூழலில் ஒரு இனத்தை கண்டுபிடிப்பது என்பது அது மரபணு ரீதியாக தனித்துவமானது என்பதை மிகச்சரியாக அடையாளம் கண்டு பதிவு செய்ய முடியும். அதற்கு பிறகுதான் அது ஒரு புதிய இனம் என்று சொல்லி உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் கூட இருக்கின்றதாம். ஆனால் அந்த காட்டுப்பகுதியை அண்மைத்த இடங்களில் வாழக்கூடிய ஒரு சில உள்ளூர் மக்கள் ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு குரங்கிருப்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்களாம். அதுக்கு அவர்கள் தாங்களாகவே ஒரு உள்ளூர் பெயரையும் கூட வைத்து அழைக்கின்றார்களாம். லிக்வேலி என்று சொல்லி அது அழைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இப்போது அந்த பகுதி மக்களிடையே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல் திரட்டல்களிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த குரங்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஷை உயிரினம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் அவர் இருப்பதன் காரணமாக பெரும்பாலும் இந்த மரங்களுக்குள்ளே அது மறைந்து வாழுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு ஆய்வின் ஒரு பகுதியாகத்தான் அந்த அனிமல் வாழக்கூடிய இடத்தை சூழ இருக்கக்கூடிய 52 கிராம மக்களோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்களாம் இந்த குரங்கு தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு. அதில் 8 கிராம மக்கள் மட்டும்தானாம் அந்த குரங்குகளை தாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்லியும் கூறியிருப்பதாகவும் அந்த ஆய்வாளர்கள் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோ, அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானிகள் தானாம் இந்த ரிசர்ச் டீமிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் பல விடயங்களை ஆராய்ந்து அந்த புதிய குரங்கினத்துக்கு ஒரு லட்டின் நேம் ஒன்றை இப்போது கொடுத்திருக்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாக கொலோபஸ் கொங்கோ ஜெனேசிஸ் என்று சொல்லி கொங்கோயன்சிஸ் என்று சொல்லி அதுக்கான பெயரையும் கூட இப்போது விஞ்ஞான பெயராக வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்டின் பெயரையும் உள்ளடக்கியதாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் டைவர்சிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் கூட அந்த பெயர் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கொலோபஸ் மங்கீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய இனத்தின் ஒரு உபயினமாக அது இருக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆப்பிரிக்கன் மங்கீஸை பொறுத்தளவில் இந்த கொலோபஸ் மங்கீஸை பொறுத்தளவில் இவை வந்து இவற்றுக்கு வந்து இந்த தம்ஸ் வந்து இருப்பதில்லை என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டை விரல்கள் இல்லாத ஒரு குரங்கினமாகத்தான் அவை இருப்பதாகவும் கூட அந்த தகவல்
தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவை தாவர உண்ணிகளாக இருப்பதன் காரணமாக அவை வந்து அந்த மரங்களின் உயர்ந்த பகுதிகளில் வாழுகின்றன. அதே நேரம் இவை வந்து அந்த சுற்றுச்சூழலின் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய உயிரினமாகவும் கூட காணப்படுகின்றனவாம். மரங்களில் உருவாகக்கூடிய அந்த விதைகளை பரப்புதலிலும் புதிய தாவரங்கள் உருவாகுவதிலும் அந்த காட்டில் இந்த குரங்குகளின் பங்கு வந்து மிக மிக அவசியமானது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த குரங்கின் அடையாளம் தொடர்பாக சொல்லுகின்ற போது அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கின்றார்னு சொல்லி பார்த்தால், அதன் முகம் வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு தன்மையை வைத்திருக்கின்றது. பிரைட் ஃபேஷியல் மார்க்கிங்ஸையும் கூட அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஏனைய விலங்குகளுக்கான அந்த விஷுவல் சிக்னலாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே இனத்தை சேர்ந்த குரங்குகளை வந்து மேட்டிங்குக்காக ஈர்ப்பதற்காக கூட இருக்கலாம். அதே நேரம் அந்த இனத்தின் குரங்குகளுக்கு ஒரு அடையாளப்படுத்தலையும் கூட அந்த பிரைட் ஃபேஷியல் மார்க்கிங்ஸ் வந்து செய்யலாம் என்று சொல்லியும் அந்த குரங்கின் அந்த தனித்துவமான உருவமைப்பு தொடர்பான ஊகங்களும் கூட அந்த விஞ்ஞானிகள் குழுவால் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அரிதான அந்த விலங்குகள் வந்து தங்களுக்கு தேவையான உணவை பெறக்கூடிய வகையில் தங்களது வாழ்விடத்தை சரியாக வைத்திருக்கக்கூடிய வகையிலும் அந்த காட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தானாம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த குரங்குகள் மாதிரியான அந்த உயிரினங்கள் வந்து அந்த உள்ளூர் மக்களால் இறைச்சிக்காக வேட்டையாடப்படுவதன் காரணமாக இப்போது பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த கொலோபஸ் காங்கோஜென்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனித்த இனத்தை வேட்டையாட முடியாது என்று சொல்லி அதிகாரபூர்வமாக அதனை பாதுகாக்க முடியும் என்று சொல்லியும் அந்த ஆய்வாளர்கள் தாங்கள் நம்புவதாகவும் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே புதிதாக இப்போது அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த மறைவாக வாழக்கூடிய இந்த புதிய குரங்கினம் குறித்து இன்னும் தங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அவற்றின் எண்ணிக்கை எந்த அளவுக்கு அது அந்த காட்டிலே வாழ்கின்றது என்று சொல்லி மதிப்பிடுவதற்கும் அதன் நடத்தையை மேலதிகமாக ஆய்வு செய்வதற்கும் இன்னமும் நாங்கள் விரிவான ஆய்வுகளை செய்யப் போகின்றோம் என்று சொல்லி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த உயிரினம் தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 10:47 நிமிடம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
7: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் August 1st-2nd ஜோதி விழா 2026. ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், இன்னும் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஜோதி விழா 2026. 2 நாட்களும் மெகா டியூனஸ் மற்றும் சூப்பர் சன்ஸ் இசையில் கனடிய தென்னிந்திய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் ஒன்றில் August 1st-2nd ஜோதி விழா 2026. தொடர்புகளுக்கு 416-321-6104. ஜோதி விழா 2026.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 11:02 இஸ்டெஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமையின் காலை பொழுதில். இஸ்டெஃபெம் தொடர்புகளுக்கு 416-8241-2122 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். இஸ்டெஃபெம் மின்னஞ்சல் istfm102.7@gmail.com, யூடியூபில் istfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபெம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையே பதற்றங்கள் உயர்ந்திருப்பதன் காரணமாக அதிகரித்து வருகின்றது. இன்றைக்கு 2% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். என்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் 1% விலை உயர்வு ஏற்பட போகின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஆரஞ்ச் வார்னிங், ஏர் குவாலிட்டி தொடர்பான அந்த எச்சரிக்கையோடு தான் இன்றைய நாளையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் ஹீட் அலர்ட், அதனோடு சேர்த்து தான் இந்த ஆரஞ்ச் அலர்ட்டும் கூட காற்றின் மாசுபாடு தொடர்பாக விடுக்கப்பட்டிருந்தது. இன்று வெப்பதற்கான எச்சரிக்கை இல்லை என்று சொன்னாலும் காற்றின் தரம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான இந்த ஆரஞ்ச் வார்னிங்கை தான் நாங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழியில் இப்போதும் கூட அடர்த்தியான அந்த புகை மூட்டத்தை காண முடிகின்றது. ஆனால் நேற்றிலும் பார்க்க சற்று நிலைமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்தையும் இன்று நாங்கள் காண முடிகின்றது. நேற்று முழுமையாகவே சூரியனிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து தடைப்பட்டிருந்தது. அடர்த்தியான புகை மூட்டம் மறைந்ததன் காரணமாக இப்போது சற்று நிலைமைகள் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இன்னமும் கூட அந்த புகையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோ பகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு புகைதான் இப்போது பல இடங்களிலும் பரவி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் அது பரவித்தான் ஒன்டாரியோ, குபேக் மற்றும் அமெரிக்காவின் ஒரு சில இடங்களிலும் காற்றின் தரத்தை மாசுபடுத்தி இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக அவதானம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பான இந்த ஆரஞ்ச் வார்னிங்கை தான் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். வெளிப்புற நடவடிக்கைகளை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து எச்சரிக்கப்படுகின்றது. இப்போது 24 வெப்பநிலை 29 உணர்கின்றோம். இன்று 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 31 உணரப்படும் கூடிய உணர்நிலையாக. இரவு வரை 18 வெப்பநிலை உணர்நிலை இருக்கும். 8:56 இன்று சூரிய அஸ்தமனம் நிகழ இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை நிலைமைகளில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த புகைமூட்டம் விலகி பிரதானமாக வெயிலோடு இருக்கும் பகல் பொழுது அதிக வெப்பம் இல்லாத மிதமான ஒரு வெப்பத்தை தரக்கூடிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை வரப்போகின்றது. 25 வெப்பநிலை 29 வரை தான் நாளைக்கு உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் மழை தூரல் தொடங்கலாம். வாரிறுதி சனிக்கிழமை வந்து அதிக மழையைத்தான் எங்களுக்கு தரப்போகின்றது. காலையிலிருந்தே மழைக்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் பெறுகின்றோம். காலையில் 3 mm அளவில் மழையும், மதிய பொழுதில் அதிக மழை 10-15 mm அளவிலான தண்டர் ஸ்டோம் இருக்க போகின்றது சனிக்கிழமை. அதன் பின்பு மாலை பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். 25 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 35 வரை நாங்கள் சனிக்கிழமை உணர வேண்டியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25-28 உணரப்படும். எனவே மிதமான வெப்பத்தை எதிர்பார்க்கலாம். பிரதானமாக வெயிலோடும் கூட இருக்கும் பகல் வேளை. திங்கட்கிழமை வெளிச்சம முகிலும் இணைந்திருக்கும். 27 வெப்பநிலை 33 வரை தான் உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் தண்டர் ஸ்டோமுக்கான சாத்தியம் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை பிரதானமாக வெயில், 26-32 வரை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த புதன் 25-29 வரை உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத ஒரு வாரமாக கோடைக்காலத்தில் அமையப் போகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று ஃபிஃபா வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் அட்லாண்டா ஸ்டேடியத்திலே நடைபெற்ற அந்த ஒரு அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து வந்து எதிர்பாராத ஒரு தோல்வியை சந்தித்திருந்தது. இங்கிலாந்தின் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் கூட அது ஏற்படுத்தியிருந்தது. 60 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1966 பிறகு இங்கிலாந்து வந்து இந்த உலகக்கோப்பையை சுவீகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்த நிலையில் அதை வந்து நேற்று கடைசி நேர தோல்வியின் மூலமாக இழந்திருந்தமை பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாக தான் பல தகவல்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ஜென்டினா என்று சொல்லி பார்த்தால் தொடர்ச்சியாக 2வது தடவையாக இப்போது இந்த உலகக்கோப்பையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கின்றது. இந்த செமிஃபைனல்ஸில் 2-1 என்ற ஒரு கோல் கணக்கில் தான் இங்கிலாந்தை வீழ்த்தி இப்போது இந்த வேர்ல்ட் கப்பை நோக்கி ஆடியெடுத்து வைத்திருக்கின்றது இப்போதைய நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா என்பதைத்தான் சொல்லலாம். அந்த ஆட்டம் வந்து பரபரப்பான ஒரு ஆட்டமாக தான் நடைபெற்றிருந்தது. 85 வரை அந்த ஆட்டத்திலே பின்தங்கி இருந்திருக்கக்கூடிய அர்ஜென்டினா தான் தொடரிலிருந்து பெரும்பாலும் வெளியேறிவிடும் என்று சொல்லித்தான் கருதப்பட்டது. 3வது இடத்துக்கு தான் பிரான்ஸோடு அது போட்டியிட போகின்றது என்று சொல்லி கருதப்பட்ட நிலையில் கடைசியில் ஒரு 8 இடைவெளியில் 2 கோல்களை அடித்து அந்த அணி இப்போது வெற்றியை இந்த செமிஃபைனல்ஸில் தன்னதாக்கி இப்போது ஃபைனல்ஸை நோக்கி அது நகர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம்.
இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் அந்த கேமில் பார்த்தால் அர்ஜென்டினாவின் டீம் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி வந்து கடைசி கட்டத்தில் அந்த அணியின் இரண்டு கோல்களுக்குமே அசிஸ்ட் பண்ணித்தான் இப்போது அந்த அரையிறுதிக்கு வெற்றி பெற அவர்கள் காரணத்தை உருவாக்கியிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் பல விடயங்கள் இன்று பேசப்படுகின்றன. இந்த வேர்ல்ட் கப் சீரீஸ் என்றதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதே மாதிரி தான் இந்த நொக் அவுட் ராண்டிலும் கூட அர்ஜென்டினா வந்து இதே மாதிரியான ஒரு வெற்றியை தான் நாம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஈஜிப்டுக்கு எதிராக இரண்டு கோல்ஸ் பின்தங்கியிருந்த நிலையில் கடைசி கட்டத்தில் ஒரு மூன்று கோல்களை அர்ஜென்டினா பெற்றுத்தான் வெற்றியை நாக் அவுட் ரவுண்டிலும் கூட தனதாக்கி இருந்தது என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி அதற்கு முன்பு இந்த கேப் வெர்டே அதற்கு எதிரான இந்த ரவுண்ட் ஆஃப் 32 அந்த ஆட்டத்திலும் கூட 90 நிமிடங்களின் முடிவில் வந்து ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்திருக்கக்கூடிய ஆட்டம் வந்து இந்த மேலதிக நேரம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமைக்கு சென்ற போதுதான் 111வது நிமிடத்தில் இன்னும் ஒரு கோல் அடித்து அடுத்த சுற்றுக்கு அர்ஜென்டினா முன்னேறி இருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் இந்த ரவுண்ட் ஆஃப் 16 தான் ஈஜிப்டுக்கு எதிராக பரபரப்பான அந்த ஆட்டத்தை அர்ஜென்டினா வெளிப்படுத்தி இருந்தது. 78 நிமிடங்கள் வரைக்குமே 2-0 என்ற ஒரு கோல் கணக்கில் அர்ஜென்டினா பின்தங்கிதான் இருந்தது. ஆனால் அடுத்த 25 நிமிடத்தில் 3 கோல்ஸை போட்டு ஒரு மிரட்டலான வெற்றியையும் கூட அர்ஜென்டினா பெற்றுக் கொண்டது. அதன் பின்புதான் சுவிட்சர்லாந்துக்கு எதிராக இந்த குவார்டர் ஃபைனல்ஸிலும் கூட கூடுதலாக வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருந்தது என்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு வித்தியாசமான வெற்றியை தான் இந்த ஒரு வேர்ல்ட் கப் சீரீஸில் அர்ஜென்டினா தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இப்போது இந்த பல விடயங்கள் அர்ஜென்டினாவின் அந்த ஒரு அணி தொடர்பாக பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மெஸ்ஸி தொடர்பான எதிர்பார்ப்பு வந்து நிறையவே இந்த ஃபீஃபா ரசிகர்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இப்போது அவர் தனது அந்த ரோலை வந்து அந்த ஆட்டங்களில் மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த கோலை அடித்துத்தான் அவர் ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்போதைய ஆட்டங்கள் அனுசரி பார்த்தால் பெரும்பாலும் ஒரு கோலுக்கான அசிஸ்டை செய்துதானாம் அவர் அந்த வெற்றியை உறுதிப்படுத்துகின்றார் என்பது தொடர்பாகவும் கூட அவரது அந்த ரோல் மாறியிருக்கின்றமை தொடர்பான அவதானிப்புகள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். எனவே அடுத்த ஆட்டம் வந்து 3வது இடத்திற்கான கேமாக அமையப் போகின்றது. நாளை மறுதினம் சனிக்கிழமை மயாமியில் தான் பிரான்ஸும் இங்கிலாந்தும் மோதப்போகின்றன. இந்த தேர்ட் பிளேஸை யார் பிடிக்கின்றார்கள் என்பது தொடர்பான இந்த போட்டியில் அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமை July 19 அந்த ஃபைனல்ஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நியூ ஜெர்சியில் தான் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் உலகக்கோப்பைக்காக இந்த முறை மோத இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஆண்டின் ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
1: மீனாட்சி மீனாட்சி
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297 உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள் மனோ 647-980-4779 647-980-4779 விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத் இங்கிலீஷ் பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள் எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள் கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன 416-726-4417
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
3: என்ன யோசினை
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
5: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம் July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும் 1-819-322-1379
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: மிஸ்டர் ரோமியோ திரைப்பட பாடலில் அளித்திருக்கின்றது. நேரம் 11:24 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
1: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: It's time to Toyota at Brimmel Toyota. Summer Savings Event ஜூலை 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன் 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
5: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை. உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
1: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:33 ஆகியிருக்கின்றது. பியோ ரிசர்ச் சென்டர் புதிய ஆய்வொன்றை பல நாடுகளில் நடத்தியிருக்கின்ற நிலையில், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் அமெரிக்காவை விட சைனா தற்போது அதிக சாதகமான மனநிலையோடு பார்க்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பியூ ரிசர்ச் சென்டர் பல ஆண்டுகளாகவே இந்த உலக வல்லரசுகள் தொடர்பான மக்கள் மனநிலையை பதிவு செய்வதற்கான முயற்சி எடுத்து வருகின்ற நிலையில், இப்போதைய இந்த முடிவுகளை பதிவு செய்வது, இந்த மாதிரி இந்த அமெரிக்காவுக்கு பாதகமாகவும் சைனாவுக்கு அதிக சாதகத்தோடும் மக்கள் தங்களது மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றமே இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பாகவும் இப்போது அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய கட்சி சார்பில்லாத ஒரு சிந்தனை குழு தான் இந்த குழு என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நாடுகளில் சீனா மீதான சாதகமான பார்வைகள் இப்போது வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருப்பதாகவும், அதே நேரத்தில் அமெரிக்கா மீதான கண்ணோட்டங்கள் மோசமடைந்திருப்பதையும் இந்த முடிவு சுட்டிக்காட்டுவதாகத்தான் அந்த பியூ ரிசர்ச் சென்டர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பொதுவாக பதிலளித்தவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சைனீஸ் லீடர் ஸி ஜின்பிங் ஆகிய இருவர் மீதும் கொஞ்சம் குறைவான நம்பிக்கையை தான் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னாலும், ட்ரம்ப்பை விட ஷி ஜின்பிங் அதிக ஸ்கோரை பெற்றிருந்தார் என்பது தொடர்பாகவும் இந்த விவரங்களை காண முடிகின்றது. சீனாவை விட அமெரிக்கா வந்து இந்த தனிநபர் சுதந்திரங்களை அதிகம் மதிப்பதாக பலராலும் கருதப்பட்டாலும், அமெரிக்காவை விட சைனா மற்ற நாடுகளின் விவகாரங்களில் குறைவாகத்தான் தலையிடுகின்றது என்று சொல்லி பலர் கருதுவதாகவும் கூறப்படுகின்றது. பியூ ரிசர்ச் சென்டரை பொறுத்தளவில் அது வந்து ஒரு 36 நாடுகளில் 42,000 பேரிடம் இந்த கணக்கெடுப்பை இந்த ஆண்டின் பிப்ரவரி மற்றும் மே மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடத்தியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் பங்கேற்றவர்களிடம் ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் வெரி ஃபேவரபிள், சம்வட் ஃபேவரபிள் அல்லது சம்வட் அன்ஃபேவரபிள் அல்லது வெரி அன்ஃபேவரபிள் என்று சொல்லித்தான் அவர்களது ஒப்பீனியன் வந்து ஒவ்வொரு சூப்பர் பவர் தொடர்பாகவும் கேட்கப்பட்டது என்பதையும் இங்கு விபரமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு வல்லரசு குறித்தும் சாதகமான அல்லது ஓரளவுக்கு சாதகமான அல்லது ஓரளவுக்கு பாதகமான அல்லது மிக பாதகமான கருத்துக்கள் இருக்கின்றன.

உலக வல்லரசுகள் மீதான மக்களது மனநிலையை கண்காணித்து வருகின்றதாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் இந்த மாதிரியான ஒரு முடிவை காண்பது இதுதான் முதல் தடவை என்று சொல்லியும் அந்த ரிசர்ச் சென்டரை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பியூ வந்து இன்னும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றது, அமெரிக்கா சார்பான சாதகமான மனநிலை இதற்கு முன்பும் ஒரு சில தடவைகள் சற்று சரிந்திருந்ததை அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அப்போது என்று பார்த்தால் 2008 அப்போது வந்து அமெரிக்க அதிபராக ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் இருந்திருக்கின்றார். எனவே அவரது அட்மினிஸ்ட்ரேஷனின் முடிவான காலப்பகுதி அது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்பு 2017 இதே இப்போதைய அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது முதலாவது டேர்மிலும் கூட சற்று சரிவுகள் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்திருக்கக்கூடிய மனநிலை வந்து சற்று சரிந்திருந்தது என்று சொல்லியும் இப்போது இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போதுதானாம் சைனாவை விட அமெரிக்காவுக்கு சார்பான மனநிலை அதிகம் சரிந்திருக்கின்றமை அவதானிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதில் ஸ்பெயின், இந்தோனேஷியா, இட்டலி, கிரீஸ், ஏன் கனடா போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அமெரிக்கா சார்பான மனநிலையிலிருந்து பெருமளவிலே இப்போது சைனா சார்பான மனநிலையை வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 36 நாடுகளில் வெறும் 6 நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தானாம் இப்போதும் கூட அமெரிக்கா சார்பாக தங்களது மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதில் முக்கியமான அமெரிக்க நட்பு நாடுகள் உள்ளடங்குகின்றன. போலண்ட், பிலிப்பைன்ஸ் மற்றும் சவுத் கொரியா, இந்தியா, ஜப்பான், இஸ்ரேல் போன்ற நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தானாம் அமெரிக்காவுக்கு சாதகமாக பதிலளித்திருக்கிறார்கள். வெறும் 6 நாடுகள் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. தனித்தனியாக 20 நாடுகளில் அமெரிக்கா மீதான சராசரி சாதகமான கருத்து சமீபத்திய ஆண்டுகளில் சீராக குறைந்து வருவதையும் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் சீனா மீதான சராசரி சாதகமான கருத்து அதிகரித்து வருவதையும் கூட அந்த பியூ ரிசர்ச் சென்டர் கண்டறிந்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் 1/3 நாடுகளில் இந்த சேவையில் கலந்து கொண்டவர்களது மனநிலையை பார்த்தால் அண்மை ஆண்டுகளாக சைனா பக்கம் அவர்களது மனநிலை சார்ந்து வருவதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் ஒரு சில நாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இத்தாலி, ஸ்பெயின், கொலம்பியா, மெக்சிகோ, இந்தோனேஷியா, மலேசியா, நைஜீரியா, டர்க்கி போன்ற நாடுகளில் சைனாவுக்கு சாதகமான மனநிலை வந்து அதிஉச்சமாக காணப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு கூறியிருக்கின்றார்கள். அதிலும் இந்த மிடில் இன்கம் இருக்கக்கூடிய நாடுகளில் தானாம் சைனீஸ் லீடர் தொடர்பான சாதகமான மனநிலையை பலர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் வெல்த்திய கண்ட்ரிஸ் என்று சொல்லி பார்த்தால் சைனா சார்பாக கொஞ்சம் நெகட்டிவ் வியூஸை தானாம் வெளிப்படுத்தி இருக்கின்றன அந்த நாடுகள் என்பதும் தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஏசியா பசிபிக் ரீஜன் என்று சொல்லி நாங்கள் தனித்து பார்த்தோம் என்று சொன்னால் பாகிஸ்தானில் 90% வந்து சைனாவுக்கு சார்பான மனப்பாங்கை வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏசியா பசிபிக் ரீஜனில் மிக குறைவாக சைனா சார்பாக ஜப்பானீஸ் பீப்புள் வந்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருப்பதைத்தான் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமான விடயமாக உலக விவகாரங்களை பொறுத்தளவில் ஷி ஜின்பிங் மற்றும் ட்ரம்ப் வந்து சரியானதை செய்வார்கள் என்பதில் தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்று சொல்லியும் கூட அந்த ஆய்வில் பங்கேற்றவர்களிடம் கேட்கப்பட்ட நிலையில் இரண்டு தலைவர்கள் மீதான நம்பிக்கையும் கூட இப்போது குறைவாகத்தனம் அந்த மக்களிடையே காணப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலான ஸ்கோரிங்கை பார்த்தால் 50% குறைவாகத்தனம் அது இருந்திருக்கின்றது. ஆனால் கணக்கெடுக்கப்பட்ட பல நாடுகளில் ட்ரம்ப்பை விட ஷி ஜின்பிங் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருந்ததைத்தான் நாம் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஷி ஜின்பிங் தொடர்பான அதிகமான ஆதரவை பாகிஸ்தானிய மக்கள் வந்து 83% வெளிப்படுத்தி இருந்தார்களாம். குறைவாக என்று சொல்லி பார்த்தால் ஜப்பானியர்கள் 7% ஷி ஜின்பிங் சிறந்த தலைவர் என்று சொல்லி கூறியிருந்தார்களாம். அதே மாதிரி ட்ரம்ப் என்று சொல்லி தனித்து பார்க்கின்ற போது அவருக்கு ஹையஸ்ட் ரேட்டிங்கை பிலிப்பைன்ஸில் வாழக்கூடிய மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 68% அவர் சரியானவர் என்று சொல்லியிருக்கின்றார்களாம். அதே நேரம் வெஸ்ட் பேங்க், அதாவது ஈஸ்ட் ஜெருசலேம் பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் வெறும் 4% மட்டும்தானாம் அமெரிக்க அதிபருக்கு சார்பாக தங்களது மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் கடந்த ஆண்டுகளிலும் கூட இந்த போலிங் கம்பெனி கலப் அது எடுத்திருக்கக்கூடிய கணக்கெடுப்பிலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி சைனா சார்பான மனநிலை வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது கடந்த 20 இல்லாத அளவுக்கு சைனாவுக்கு சாதகமான மனநிலை பதிவாகி இருந்ததையும் இங்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி யுஎஸ் திங்க் டேங்காக இருக்கக்கூடிய ஏசியா சொசைட்டி அதன் இயர்லி குளோபல் பப்ளிக் ஒப்பீனியன் அதுவும் கூட சைனா சார்பாக

0: இப்போது உயர்ந்து வருவதைத்தான் காட்டுகின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்க அதிபர் அல்லது அமெரிக்கா சார்பான மனநிலையில் சற்று சரிவுகுதான் இப்போது அவதானிக்கப்படுவதையும் கூட இந்த கணக்கெடுப்பு முடிவுகள் சொல்வதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 11:41 நேற்று இன்று நாளை
1: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பூச்சடி வைத்தாய், அந்த பூக்களை மறக்க முடியுமா? எனது செருப்பில் முட்கள் தைத்தால் உனது பாதம் வலித்ததென்றாய், அந்த அன்பை மறக்க முடியுமா? என் பாசி மணி ஒன்று விழுந்ததற்காக பாம்பு புற்றில் கைகளை விட்டாய்,

0: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4 7 8 6 0 7 0 0 2.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979 9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862, 4169973862, அல்லது 4167548881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
5: 4169004599.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.
7: நேரம் 11:51 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். வெளியிலே பார்த்தோம் என்று சொன்னால் இன்னமும் புகை மூட்டம் நிறைந்திருக்கிறது. எனவே காற்றின் தரம் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்றைய தினமும் கூட. எனவே ஏர் குவாலிட்டி தொடர்பான ஒரேஞ்ச் வார்னிங் தொடர்கின்றது என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதிக வெப்பம் இல்லாத ஒரு நாளாக இன்றைய நாள் தொடர்ந்திருக்கும். 31 வரைதான் உடல்நிலை உயர்வை நாங்கள் இன்று பிற்பகல் வேளையில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கூட காற்றின் தரம் வந்து மாசுபடுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக வெளிப்புற நடவடிக்கைகளை நாங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளுதல் பாதுகாப்பானது என்று ஒரு எச்சரிக்கையும் கூட பகிர்ந்து கொண்டு, எரிபொருள் விலையும் கூட 1% உயர்கின்றது நாளைக்கு என்பதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். நினைவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஃபிஃபா வேர்ல்ட் கப் நிறைவை நெருங்கி இருக்கின்றது. இன்னும் 2 ஆட்டங்கள் தான் மீதம் இருக்கின்றன. எனவே இப்போது இந்த 3rd பிளேஸுக்காக விளையாடப் போகின்ற அந்த பிளே ஆஃப் வந்து நாளை மறுதினம் சனிக்கிழமை July 18 5 மணிக்கு பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடைபெறப் போகின்றது அந்த போட்டி. மயாமியில் அந்த போட்டி நடத்தப்படும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் July 19 ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு தான் நீங்கள் அந்த ஃபைனல் மேட்சை காணலாம். ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் 3 மணிக்கு நியூ ஜெர்சியில் அந்த கேமும் கூட நடைபெறும் என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எடின்பர்க் ஜூவில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டக்கச்சிவிங்கி குட்டிக்கு வந்து இப்போது இங்கிலாந்து அணியின் இளம் சூப்பர் ஸ்டார் ஜூட் பெல்லிங்ஹாம் அவரது பெயர் வைக்கப்பட்டு அந்த இளம் வீரர் வந்து இப்போது மரியாதைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பான முக்கியமான செய்தியும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. நோர்வேக்கு எதிரான இங்கிலாந்தின் அந்த ஆட்டத்தில் வந்து ஜூட் பெல்லிங்ஹாம் அவர்தான் 2 கோல்ஸை அடித்து அந்த வெற்றியை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். எனவே அந்த வெற்றி கோல்கள் அடிக்கப்பட்டு ஒரு சிறிது நேரத்திற்கு பிறகுதானாம் அந்த ஒட்டக்கச்சிவிங்கி குட்டியும் கூட பிறந்திருப்பதன் காரணமாக அந்த யங் சூப்பர் ஸ்டாரை கௌரவிக்கக்கூடிய வகையில் 2018 பிறகு கென் வைல்ட் லைஃப் பார்க்கில் பிறந்திருக்கின்ற அந்த ஒரு ஜிராஃப் குட்டிக்கு வந்து இப்போது ஜூட் பெல்லிங்ஹாம் அவரது பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை இப்பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் தொடர்ந்து அமைட்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
4: குரல் கேட்டு உனைத்

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS கார்கோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS கார்கோ.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையோடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 16 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றி நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. நீங்களும் வளமை போன்று எங்களோடு இணைந்திருக்கலாம். 108.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகள் கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது, உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு. அப்படியே எரிபொருள் விலையும் எரிபொருள் பார்க்கறதுக்கு இடையில் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி, இப்போ தான் இன்றைக்கு வெளிச்சமாக நல்லா இருக்குது. நீட்டு ஏதோ வேட்டுக்கிறதுக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ண மாதிரி இருந்தது. 20 ரூபா காலையில் கண் விழிக்கிற நேரம் ஒரு எங்கேயோ ஒரு செவ்வாய்க்கிறதுல இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு செந்நிறத்திலே இருந்தது. ஆனால் இப்போ தான் அது கிளியராக இருக்கிருந்தாலும் காற்று மாசுபாடு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. வெப்ப எச்சரிக்கையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏதோ ஒரு பக்கத்தில் ரிலீஃப் இருக்கு எங்களுக்கு. 25 இப்போது வெப்பநிலையாக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது நாளைக்கு 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இனி இப்போதைக்கு தொடர்ந்து வருகின்ற நாட்களில் சிறந்த வெப்பநிலை தான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் 1% உயர்வடைய இருக்கின்றது நள்ளிரவுக்கு பின்னர்.

பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பாபு கேட்டரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மேங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95. 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 7.45. 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95. வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. இந்த வேளையிலே சிட்டி ஆஃப் டொரண்டோ கூறியிருக்கின்றது, இந்த ஏர் குவாலிட்டி வந்து குறைவாக இருக்கின்ற நேரங்களில், காற்றின் தரம் வந்து குறைவாக இருக்கின்ற நேரங்களில், ஹாட்டான ஸ்மோக்கியான இந்த நாட்களில் வந்து நீங்களும் உங்களோட பங்குக்கு வந்து இந்த கேஸ் பவர்டு எக்யூப்மெண்ட்டை வந்து பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அதன் மூலம் இன்னமும் யார் வந்து பழுதடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் முடிந்த வரைக்கும் நீங்கள் டீசல் என்ஜின்ஸை கொண்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து பயன்படுத்துவதை குறைப்பது நல்லது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. நீங்கள் வந்து கிரீன் சாய்ஸஸை வந்து அந்த நேரங்களில் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி அவசரம் என்று சொன்னால், இல்லாவிட்டால் கொஞ்சம் பொறுத்து அந்த ஏர் குவாலிட்டி வந்து சரியானா பின்னர் நீங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்வது சுற்றுச்சூழலுக்கு உங்களால் முடிந்த நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் என்னென்ன விடயங்களை வந்து இந்த யார்ட் வேஸ்டாக போட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அனைத்து அவுடோர் டெப்ரீஸையும் வந்து நீங்கள் யார்ட் வேஸ்ட் என்று சொல்லி போட முடியாது. என்னென்ன விஷயங்களை நீங்கள் போடலாம் போடக்கூடாது இந்த யார்ட் வேஸ்டாக அப்படின்னு சொல்லி அதையும் தெரிவித்திருக்கின்றது. toronto.ca/yardwaste அப்படின்னு போனீங்கன்னா அதையும் நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12 மணி 12 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பன்னிரண்டு மணி 24 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய 2வது அரையிறுதி போட்டி நடைபெற்று முடிந்திருந்தது. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதியிருந்தன. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி கால் இறுதி போட்டியில் வந்து அர்ஜென்டினா கடைசி நேரத்தில் எஜிப்டோடு விளையாடி எஜிப்ட் ஏற்கனவே வந்து 2 பெற்றிருந்தது. ஆனால் இவங்க எதுவுமே பெறவில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தால் கட்டக்கட்ட ஒரு 3 பெற்று வெற்றியை தங்களதாகி இருந்தார்கள். அதே போல கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நேற்றைய நாள் கூட. முதல்ல வந்து இங்கிலாந்து தான் ஒரு கோலினை பெற்றிருந்தது. ஆனால் நேற்று அர்ஜென்டினா கடைசி வரைக்கும் இருக்கல, இருந்தாலும் இங்கிலாந்துக்கு இடம் கொடுத்து அடுத்தது தான் 2 பெற்று வெற்றியை வந்து தங்களது ஆக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். இதன் அடிப்படையிலே வந்து இப்போது அர்ஜென்டினா அணி ஃபைனல்ஸுக்கு செல்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபைனல்ஸ் இருக்க போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். யாராவது டொலராமாவில் நீங்கள் கார்லிக் பவுடர் வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சரி பார்த்து கொள்ளும்படி கேட்டிருக்கின்றது ஹெல்த் கனடா. என்னென்னு சொன்னால் ஹெவன்லி ஸ்பைசஸ் என்று சொல்லப்படுகின்ற பிராண்டினுடைய 70 அந்த கண்டெய்னர் இதை, இந்த கார்லிக் பவுடரை நீங்கள் வாங்கி வைத்திருந்தால் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஹெல்த் கனடா கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு பாக்டீரியா தொற்று அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. பாசிலஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாக்டீரியா, இதன் காரணமாகத்தான் இந்த ஹெவன்லி ஸ்பைசஸ் பிராண்டினுடைய கார்லிக் பவுடர் வந்து மீளழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஏர்ஜென்ட் ரெக்கோலாக இது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவசர மீளழித்தலாக இது ஹெல்த் கனடாவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சிம்டம்ஸ் வந்து இதை யாராவது பயன்படுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் 6 to 24 மணி நேரத்துக்குள் தெரியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதனால் வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் டயரியா, அப்டோமினல் பெயின், ஃபீவர், வாமிட்டிங் இப்படி என்று சொல்லி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தானாகவே வந்து ஒரு 1 to 2 இது சரியாகிவிடும் அப்படி என்று சொல்லியும், ஆனால் சிலருக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விடயங்களை கொண்டு வரலாம் இது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது இதை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை யாராவது வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் டொலராமாவில் இருந்து இந்த ஹெவன்லி ஸ்பைசஸ் பிராண்டினுடைய கார்லிக் பவுடரை உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்துமாறு கேட்டிருக்கின்றது ஹெல்த் கனடா. 12:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ இடங்களான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் இரண்டாவது நாளாகவும் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. வடக்கு ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் இன்றைய தினமும் ஒரு கட்டத்தில் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது. அமெரிக்காவிற்கான கெனடிய தூதரகங்களின் பணியாளர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் சுகாதார சேவைகளை பெறுவதில் சிக்கல்களையும் எதிர்கொள்வதாக உள்ளக அரசு மதிப்பீடுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க நகரங்களில் நிலவும் வீதி குற்றங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், துப்பாக்கிகளின் பிரசன்னம், உளநல பிரச்சினைகள் அடங்கலான சமூக நெருக்கடிகள் போன்றவை கெனடிய தூதரகங்களின் பணியாளர்களுக்கு ஆபத்துக்களாக உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயற்பட மேற்கொள்ளும் முயற்சிகள் சிங்கள பௌத்த மக்களிற்கு எதிரான திட்டமென தேசப்பிரேமி ஜாதிக பெருமுன அமைப்பு சாடியுள்ளது. சிங்கள பௌத்த நாகரிகத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு பெரும்பான்மை மக்களை அது தூண்டியுள்ளது. மறுபுறத்தில் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணும் நோக்கில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயற்பட தீர்மானித்தமை வரவேற்கத்தக்கதே என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமது தலைமையிலான அரசில் அமைச்சர்கள் எவரேனும் ஊழல் செய்தால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துவதில் தமிழக வெற்றிக்கழக அரசு உறுதியாக உள்ளதாக வரவு செலவு திட்ட தயாரிப்பு மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார்.
1: வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்னு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 416-508-9552

0: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4462-412-821-0462.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
3: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஏர் குவாலிட்டி காரணமாக நயாகரா ஃபால்ஸில் நடைபெறுகின்ற ஃபயர் ஒர்க்ஸ் தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிட்டி ஆஃப் டொரண்டோ தங்களுடைய அவுட்டோர் பூல்ஸ் மற்றும் வீடிங் பூல்ஸ் போன்றவற்றை 2வது நாளாக இன்றைக்கும் மூடி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று கேம்ப்ஸ் டே கேயா போன்றவற்றை இன்டோருக்கு மாற்றி இருக்கின்றோம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே வழியிலே ஒரு சில செலக்டட் இன்டோர் பூல்ஸ் உள்ளகங்களில் இருக்கின்ற அந்த பூல்ஸ் நீடிக்கப்பட்ட அவசைக்கு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதே போன்று இன்டோர் ரிக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸும் திறந்திருக்கும் என்பதையும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதே வேளையில் சிட்டி ரன் கேம்ப்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுமாம், ஆனால் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கும், அல்லாவிட்டால் அவை வந்து இன்டோருக்கு மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியும், ஃபீல்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் சிட்டி கூறியிருக்கின்றது. நேற்றைய போன்றே இன்றைக்கும் இந்த விடயங்கள் தொடர்கின்றன. அதே போன்று அனைத்து ரெஜிஸ்டர்ட் மற்றும் ட்ராப் இன் இன்டோர் ரெக்ரியேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவுட்டோர் ரெக்ரியேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றன, அல்லது போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது வந்து இன்டோருக்கு வந்து மூவ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், சைல்ட் கேர் சென்டர்ஸை பொறுத்தளவிலே அவை தொடர்ச்சியாக திறந்திருக்குமாம், ஆனால் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறாது, எல்லாம் இன்டோருக்கு மாற்றப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றது. ஆரேஞ்ச் வார்னிங் இன்றைக்கும் ஒரு ஹை ரிஸ்க்காக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. நாளை காலையில் அநேகமாக இது குறைவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே வெளிப்புறங்களில் வந்து உங்களுடைய தேவையற்ற பயணங்களையோ அல்லது வந்து அதிக நேரம் செலவிடுவதையோ குறைத்து கொள்ளுங்கள் அல்லது தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ அது மாத்திரமல்லாமல் என்வாயர்மெண்ட் கனடாவும் தெரிவித்திருக்கின்றது. 12:50 வாட்ஸ்அப் ரவுண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9. 647-293-5899.
2: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
7: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
8: பூவே பூவே பெண் பூவே,
7: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

12:59 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். 26 இருக்கின்றது வெப்பநிலை. முற்றுமுள்ள சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது அதே போன்று இன்று அதிகூடிய வெப்பநிலை 28 இருக்க போகிறது. நாளைக்கு 26 அதிகூடிய வெப்பநிலை. இந்த கடும் வெப்பத்தில் இருந்து ஒரு ரிலீஃப் எங்களுக்கு இருந்தால் கூட இந்த காற்று மாசுபாடு என்பது தான் கொஞ்சம் எங்களுக்கு தலையடியாக இருக்குது. சரி, இன்றையோடு அது நிறைவு பெறட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்பலாம். என்ன, நாளை காலையோடு அநேகமாக அது குறைவடைந்து விடும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. அதேபோன்று நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று eastfm ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் நீங்கள் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதேபோன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும் யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. நேரம் சரியாக 1 eastfm ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. 1 சொன்னால் 1 அடித்தான்னு சொல்லி பாட்டு போடலாம் நினைச்சாலும் சரி பரவாயில்ல, நாங்கள் இன்னொரு பாட்டை கேட்கலாம். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வாட்ஸ்அப் தொடர்பான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கணும், அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள்.

1:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியில் இந்த வாட்ஸ்அப் தொடர்பாக ஏற்கனவே அவர்களுக்கான அந்த கிராண்டை வந்து குறைத்து அமீழ செலுத்த வேண்டிய பணத்தை, ஏதாவது லோன் தொகையை வந்து அதிகரித்திருந்தது தட்டாலடியாக ஒன்டாரியோ அரசாங்கம். அது தொடர்பாக ஏராளமான மாணவர்கள் போராட்டங்களிலெல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். பல எக்ஸ்பர்ட்ஸ் கூட சொல்லியிருந்தார்கள் இது மாணவர்களை பாதிக்கக்கூடிய விடயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்டாரியோ அரசாங்கம் அதுக்கெல்லாம் அசர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், அதே வழியில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருந்தார், அதாவது இந்த போஸ்ட் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து தொடர்ந்து வைத்திருப்பதற்கும், அதே போன்று இந்த அதை வந்து ஒரு சரியான நிலையில் நிலையாக வைத்திருப்பதற்கு இது தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமில்லாமல் இந்த போஸ்ட் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கான ஃபண்டிங்கை வந்து வருகின்ற 4 ஆண்டுகளில் $6.4 பில்லியன் நாங்கள் அதிகரிக்க இருக்கிறோம், இந்த கல்வி நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். இந்த நிலையிலே வந்து இப்போது ஆண்டாரியோனுடைய ஆண்டாரியோ காலேஜஸ் மற்றும் யூனிவர்சிட்டிஸ் மினிஸ்ட்ரி இப்போது என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு 5 பிரைவேட் கேரியர் காலேஜஸ் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வர இருக்கின்ற ஆண்டிலிருந்து அவர்களுக்கான ஆசாப் தொகையை அவர்கள் பெற முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்கிறார்களாம் அந்த மாணவர்கள் என்பதுதான் இப்போது இன்றைக்கு கூறப்பட்டிருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இது வந்து சரியான முறையில் இது வந்து பேணப்படவில்லை என்பதும் ஒரு காரணமாக கூறப்பட்டிருக்கிறது. நல்ல வேளை கவர்மெண்ட் ஃபண்டிங் அல்லது பப்ளிக் யூனிவர்சிட்டி காலேஜ் போன்ற மாணவர்கள் தப்பித்தார்கள். இது வந்து 5 பிரைவேட் கேரியர் காலேஜஸுக்கு தான் இது கூறப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோக்குள்ளே இப்படி 5 இருக்கின்றனவாம். அந்த 5 பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஆசாப் வசதியை இந்த வர இருக்கின்ற கல்வியாண்டிலிருந்து பெற முடியாது அப்படி என்று சொல்லி அந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. 1:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ABS Mr. P. Singaraj. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 PM 8100 Steel Avenue East Markham Meadowvil. தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
11: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16th-20th வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சேமிக்கலாம். கையிருப்பில் இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடெயிலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்க அதிகமாக சேமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033.
12: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
13: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
12: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
14: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
15: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

ஒரு மணி 1:22 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், கனேடிய பிரதமர் மார்க் கானி அவர்கள் இன்றைக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் டாலர்ஸை வருகின்ற 4 ஆண்டுகளில் கனடாவினுடைய பாதுகாப்பு துறைக்காக செலவிட இருக்கிறது. அதாவது என்ன விஷயம் என்று சொன்னால், ஆமர்டு வெஹிக்கிளை, இந்த கவச வாகனங்களை வாங்குவதற்காக இந்த 2 பில்லியன் டாலர்ஸை வருகின்ற 4 ஆண்டுகளில் செலவிட போகிறதாம். அதாவது மேலதிகமாக ஒரு 190 ஆமர்டு காம்பட் வந்து வர இருக்கிறது. இதன் அடிப்படையிலே மொத்தமாக மிலிட்ரி டோட்டல் ஃப்ளீட் என்று சொல்லி பார்க்கையில் 550 வரையில் இருக்க போகிறது இந்த கவச வாகனங்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஒரு மணி 1:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் நிலவும் மோசமான காற்று மாசுபாட்டினை அடுத்து வெளிப்புற நீச்சல் தடாகங்கள் அடங்கலான மாநகர சபையின் பொழுதுபோக்கு அம்சங்கள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்புற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டோ அல்லது உள்ளகத்திற்கு மாற்றப்பட்டோ உள்ளன. காற்றின் திசை மாற்றம் மற்றும் மழை ஆகியன நாளை முதல் டொரண்டோவின் காற்றின் தரம் மேம்பட உதவும் என நம்பப்படுகின்றது. கனேடிய ராணுவத்திற்காக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக கிட்டத்தட்ட 2 பில்லியன் டாலர்களை மத்திய அரசு செலவிடவுள்ளது. லண்டன் ஒன்டாரியோவை தளமாக கொண்ட ஆலையில் இவ்வாறு 190 கவச வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் என பிரதமர் மாக் கானி இன்றைய தினம் அறிவித்துள்ளார். 4 ஆண்டுகள் அடிப்படையிலான இந்த கொள்வனவு திட்டத்தின் மூலம் கனேடிய ராணுவத்தின் துணை போர் வாகனங்களின் எண்ணிக்கை 550 எட்டவுள்ளது. இலங்கையில் நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நிலையில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் பசில் ராஜபக்ஷ போன்ற நபர்களை நாட்டுக்கு கொண்டுவருவதில் தடைகள் இல்லையென அரசாங்கம் கூறியுள்ளது. பாதாள உலக குழுவினரை ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கைக்கு கொண்டுவர முடியுமென்றால் பசில் ராஜபக்ஷ போன்றவர்களையும் கொண்டுவர முடியும் என அது தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்து ஆட்சியமைக்க முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காகவே தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்திற்கும் தலா 2 மத்திய அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படலாம் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 1-2 திகதிகளில் ஜோதி விழா 2026. ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், இன்னும் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஜோதி விழா 2026. 2 நாட்களும் மெகா டியூனஸ் மற்றும் சூப்பர் சன்ஸ் இசையில் கனடிய தென்னிந்திய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் ஒன்றில் ஆகஸ்ட் 1-2 திகதிகளில் ஜோதி விழா 2026. தொடர்புகளுக்கு 416-321-6104. ஜோதி விழா 2026.
6: குறைவு

0: குறைவென்று பாத்தீங்களா?
1: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ.
2: The station with the best music.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

ஒரு மணி 48 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. எலி தொல்ல, கொசு தொல் அப்படியெல்லாம் நாங்கள் கொளிப்பட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயோடி தொல்லை, திரிய தொல்லைகளுக்கு இடையில இது ஒரு தொல்லை, இந்த காயோடிஸ்ட தொல்லை. அவர் அந்த காயோடிசம் வந்து மார்க்கத்தில் அதே போன்று டூரம் பிராந்தியத்தில் அப்படின்னு சொல்லி பல குழந்தைகளை வந்து கடிச்சு வச்ச சம்பவம் எல்லாம் தெரிந்த விஷயம் அண்மை காலங்களில். சரி, இந்த நேரத்தில் சிட்டி ஆஃப் டொரண்டோவும் அலர்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு. என்ன விஷயம் என்று சொன்னால், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எப்போதுமே வந்து இந்த காயோடிஸுக்கு வந்து உணவளித்து விட வேண்டாம், ஐயோ பாவம் என்று சொல்லி அல்ல தெரியாமலோ எந்த காரணம் கொண்டும் அதுக்கு வந்து உணவளித்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இவங்களுடைய வேஸ்ட் டிஸ்போசல் எல்லாவற்றையும் வந்து இவை அணுகாத வண்ணம் சேஃபாக வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க ஒரு டீ பிரட்டி அந்த கார்பேஜ் எல்லாம் எடுக்கிற மாதிரி வைத்து விடாமல் சேஃபாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று பாபக்யூஸ் எல்லாம் கிளீன் பண்ணி விடுங்கள் உடனடியாக. அது மாத்திரமல்ல, உங்களுடைய பெட்ஸ் இருந்தால் பெட் ஃபுட்டையும் வந்து செக்யூர் பண்ணிக்கொள்ளுங்கள் இவை அணுகாத வண்ணம். அதே வேளையிலே நீங்கள் ஃப்ரூட் ட்ரீஸ் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கீழே விழுந்திருக்கின்ற பழங்களை கூட கிளீன் பண்ணி விடுங்கள், இல்லாவிட்டால் அவற்றை உண்பதற்கு கூட அவை உங்களை நெருங்கலாம். அதே வேளையில் சைட் வாக்ஸை கூட டைடியாக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய உணவுகளுக்காக கூட இவை உங்கள் ரெசிடென்ஸ் ஏரியாவுக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இதை சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கு மாத்திரமல்லாமல் எந்த இடங்களில் இருப்பவர்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயம்தான். ஆகவே அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று ஹோல்டன் ரீஜனல் போலீஸார் கூறியிருக்கிறார்கள், மிசிசாகா பிராம்டனை சேர்ந்த 2 ஆண்களை வந்து தாங்கள் இப்போது கைது பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு மெத்தம் சீஸ் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான இந்த போதை மருந்து கடத்தல், இவர்கள் வந்து நாட்டுக்குள்ளே வந்து இதை இறக்குமதி செய்து GTA பகுதிகளில் விநியோகித்ததன் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணை இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாம். ப்ரொஜெக்ட் ஜெஸ்ட் அப்படி என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் இந்த 2 பேரும் இப்போது கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த மெத்தம் வந்து இதில் போலீசார் கைவசம் ஆகியிருக்கின்றன அப்படி என்று சொல்லித்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 பேரும் இன்னும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படவில்லையாம், ஆனால் பெயிலுக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் மிசிசாகாவை சேர்ந்த 36 வயதான டாலிப் சலே என்று சொல்லப்படுபவர், அடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 33 வயதான சுக்வீர் பைரிங் என்று சொல்லப்படுகின்ற பிரம்டனை சேர்ந்தவர் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1 மணி 51 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Universal Textiles வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-8-0-4-2-3-6-5.

நேரம் சரியாக 2 மணி. ஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இப்போது 27 இருக்கின்றது வெப்பநிலை. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 29 இருக்கும் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இந்த 29 வெப்பநிலையின் வந்து நாங்கள் 4 மணி அளவில் பர இருக்கிறோம். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது அதே போன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி தான். ஒரு 2 இண்டெக்ஸ் வந்து இந்த காற்றின் மாசுபாடு குறைவடைந்திருக்கின்றது. இருந்தாலும் ஹையாகத்தான் இருக்கிறது. 9 சுற்றணை காட்டி கொண்டிருக்கின்றது. முதல் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 இருந்தது, இப்போது 9 குறைவடைந்திருக்கின்றது. அதே போன்று நாளை காலையில் அநேகமாக இது குறைவடைந்து விடும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 26°C ஆக இருக்கும். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% உயர்வடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மேலெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று இருக்கவே இருக்கு eastfm.ca உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 416-826-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஒரு மாதிரி நிறைவுக்கு வர இருக்கின்றது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே அது தொடர்பான ஃபீவர் தொடங்கி இருந்தது. அது ஒரு மாதிரி இப்போது நடைபெற்று கிளைமேக்ஸுக்கு வருகின்ற ஒரு வாரமாக இந்த வார இறுதியும் இருக்க போகிறது. நேற்றும் 2வது அரை இறுதி சுற்று இடம்பெற்று அதில் வந்து அர்ஜென்டினா அணி இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்றிருந்தது 2-1 என்ற அடிப்படையிலே. இதன் அடிப்படையிலே இப்பொழுது வெற்றி பெற்ற 2 அணிகள் அரையிறுதிகளில் வெற்றி பெற்ற ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மோத இருக்கின்றன. இது 3 எங்களுடைய நேரத்திலே வந்து இடம்பெற போகிறது. அதற்கிடையிலே தேர்ட் பிளேஸ் பிளே ஆஃப் இடம்பெற போகின்றது. சனிக்கிழமை 5 பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:09 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாபு கேட்டரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய்த்தோக்கு 8.95. வள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95. 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 7.45. 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95. வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.96. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 6,59,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 6,59,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot ceiling option வழங்கப்படுகின்றது. உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044.
0: 2:13 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. TDSB கூறியிருக்கிறார்கள், தாங்கள் ஒரு 3 டாப் ஸ்காலர்ஸை வந்து இன்றைக்கு கௌரவப்படுத்துகின்றோம் அப்படி என்று சொல்லி என்ன விடயம் என்று சொன்னால், 6 கோர்சஸில் வந்து இவர்கள் அதாவது அனைத்து 6 கோர்சஸ்லையும் 100% மார்க்ஸ் எடுத்திருக்கிறார்கள், 100%க்கு 100 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார்களாம். அதில் ஒருத்தர் வந்து ஆன்லைன் ஸ்கூலிங்கில் இருந்தவர் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100க்கு 100 எடுத்த 3 மாணவர்களையும் இந்த டாப் ஸ்காலர்ஸையும் தான் தாங்கள் கௌரவிக்க இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி TDSB கூறியிருக்கின்றது. ஒருத்தர் வந்து உமைர் ஆஷான் என்பவர், அடுத்தவர் வந்து முஞ்சால் பட்டேல், அடுத்தவர் வந்து ஜாஷுவா கேன். இவங்க 3 பேரும் தான் இப்படி 100க்கு 100 எடுத்தவர்கள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:14 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் Road, Scarborough, 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
4: East FM 102.7 கேட்டாலே.
5: Summer.
4: East FM 102.7.

2:27 எஸ்டெஃப்எம் ஊடாக ஒரு சப்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது இதயம் முரளி, கட்டா குஸ்தி 2, லவ்வோ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அதே போன்று இந்த பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் போன்றோரை நீங்கள் கனடாவிற்கு உங்களோட அழைத்து வர விரும்புகிறீங்க அப்படி என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் காலம் பொறுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போது அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைக்கின்றோம் அப்படி என்று சொல்லி கனடா கவர்மெண்ட் அறிவித்திருக்கின்றது. அந்த நடைமுறையில் வந்து மாற்றம் இல்லை, ஆனால் இருக்கின்ற இந்த ஃபைல்ஸை வந்து கிளியர் பண்ணுவதற்காக ஒரு டைம் தங்களுக்கு தேவை அப்படி என்று சொல்லி, ஏன்னா இருக்கிற அப்ளிகேஷன்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 மேலாக இருக்கின்றனவாம். அவற்றை வந்து கிளியர் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 33 பிடிக்கும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் தான் புதிதாக தாங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸும் எடுக்கப் போவதில்லைன்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது தொடர்பான மேலும் விவரங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து மனிதர்கள் 2:28.

டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் இரண்டாவது நாளாகவும் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. வடக்கு ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் இன்றைய தினமும் ஒரு கட்டத்தில் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது. அமெரிக்காவிற்கான கெனடிய தூதரகங்களின் பணியாளர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் சுகாதார சேவைகளை பெறுவதில் சிக்கல்களையும் எதிர்கொள்வதாக உள்ளக அரச மதிப்பீடுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க நகரங்களில் நிலவும் வீதி குற்றங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், துப்பாக்கிகளின் பிரசன்னம், உளநல பிரச்சினைகள் அடங்கலான சமூக நெருக்கடிகள் போன்றவை கெனடிய தூதரகங்களின் பணியாளர்களுக்கு ஆபத்துக்களாக உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயற்பட மேற்கொள்ளும் முயற்சிகள் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரான திட்டம் என தேசப்பிரேமி ஜாதிக பெருமன அமைப்பு சாடியுள்ளது. சிங்கள பௌத்த நாகரிகத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு பெரும்பான்மை மக்களை அது தூண்டியுள்ளது. மறுபுறத்தில் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணும் நோக்கில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயற்பட தீர்மானித்தமை வரவேற்கத்தக்கது என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமது தலைமையிலான அரசில் அமைச்சர்கள் எவரேனும் ஊழல் செய்தால் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துவதில் தமிழக வெற்றிக்கழக அரசு உறுதியாக உள்ளதாக வரவு செலவு திட்ட தயாரிப்பு மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார்.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-506-9552.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: 2:45 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் மீளவும் வீடு விற்பனை முகவர் லட்சன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுபடியில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 711,000 ரூபாய்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 ரூபாய்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கும். வரையறுக்கப்பட்டாலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 659,000 ரூபாய்கள், பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 711,000 ரூபாய்கள், HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 ரூபாய்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 ரூபாய்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044.
0: 2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் சொல்லியிருந்தோம் கனேடியன் அரசாங்கம் வந்து குறிப்பாக இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றது, அதாவது ஆன்லைனில் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். தாங்கள் இப்போது மேலதிகமாக நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸையோ அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸையோ கனடாவிற்கு வரவழைப்பது தொடர்பாக அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து தாங்கள் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, மறு அறிவித்தல் வரை இது தொடரும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த சிஸ்டத்தை வந்து தாங்கள் ஒரு பொறுப்போடு நிர்வகிப்பதற்கும் அதே போன்று இந்த காத்திருப்பு நேரங்களை வந்து குறைப்பதற்கும் இந்த நடைமுறை தேவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே 60,500 அளவிலான அப்ளிகேஷன்ஸ் வந்து குவிந்து கிடக்கின்றனவாம். இதைத்தான் ப்ரோசஸ் பண்ணுவதற்கு 33 மாதங்கள் வரை தேவைப்படுமாம். குபேக்கை பொறுத்தளவிலே அது 66 மாதங்கள் வரை செல்லலாம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மேலும் மேல அப்ளிகேஷன்ஸ் எடுக்கும்போது இன்னமும் அதிகமாக இது காத்திருப்பு நேரங்கள் எல்லாம் நீடிக்கப் போகின்றது. ஆகவேதான் இப்போதைக்கு நாங்கள் அதை மறு அறிவித்தல் வரை அமலில் கொண்டு வருகின்றோம், மேலதிகமாக இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நாங்கள் எடுக்கப் போவதில்லை என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டத்திட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை, இந்த பேக்லாஷை வந்து தாங்கள் கிளியர் பண்ணுவதற்குத்தான் இந்த விடயம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்ததன் படி 2026-2027 எத்தனை இமிக்ரன்ஸுக்கு வந்து அரசாங்கம் தாங்கள் அனுமதிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்களோ கிட்டத்தட்ட 15,000 பேர் வரையில், அது தொடர்ந்து அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றது அரசாங்கம். 2:50. சரி, இந்த ஹீட்டான நேரத்தில் வந்து அவுட்டோர் டைமை வந்து லிமிட் பண்ணிக்கொள்ளுங்கள். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போன்று எப்போதும் உங்களுடைய இண்டோ வந்து கிளீனாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள். அதே வேளையில் வெளியே செல்லும் போது ஒரு சரியான அளவான உங்களுக்கான ஃபிட்டட்டான N95 மாஸ்கை அணிந்து செல்லுங்கள் என்று சொல்லி ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த்தும் ஞாபகப்படுத்தியிருக்கிறது. அதையும் சொல்லிக்கொண்டு நானும் விடைவிட்டு செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நேர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 4162937287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 4169392224, 4169392224, ஜான் 6477214057, 6477214057.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.

நேரம் 3:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஒலித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. வெளியில் 28°C, 32°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. உயர்வான காற்று மாசுபாட்டுக்குரிய எச்சரிக்கையை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். நாளைய தினம் 25°C ஆக அதிகூடிய வெப்பநிலை இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor,
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: It's time to Toyota at Brimal Toyota. சம்மர் சேவிங்ஸ் இவன் July 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
8: பாட்டுக்கரு பண்பலை, East FM 102.7.

ESFM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:22 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லக்ஷங்கந்த சாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷங்கந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லக்ஷங்கந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிறது. அதேவேளையில் லோட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10-foot சிலிங்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. 416-888-8044.

0: music
1: on your favorite station, 102.7.
0: It's East FM.
2: East FM. Tamer, Seidiher.
3: டொரண்டோவில் நிலவும் மோசமான காற்று மாசுபாட்டினை அடுத்து வெளிப்புற நீச்சல் தடாகங்கள் அடங்கலான மாநகர சபையின் பொழுதுபோக்கு அம்சங்கள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்புற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு அல்லது உள்ளகத்துக்கு மாற்றப்பட்டு உள்ளன. காற்றின் திசை மாற்றம் மற்றும் மழை ஆகியன நாளை முதல் டொரண்டோவின் காற்றின் தரம் மேம்பட உதவும் என நம்பப்படுகின்றது. கெனேடிய இராணுவத்துக்காக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக கிட்டத்தட்ட $2 பில்லியன் மத்திய அரசு செலவிட உள்ளது. லண்டன் ஒன்டாரியோவை தளமாக கொண்ட ஆலையில் இவ்வாறு 190 கவச வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் என பிரதமர் மாக்கானி இன்றைய தினம் அறிவித்துள்ளார். 4 ஆண்டுகள் அடிப்படையிலான இந்த கொள்வனவு திட்டத்தின் மூலம் கெனடிய இராணுவத்தின் துணை போர் வாகனங்களின் எண்ணிக்கை 550 எட்டவுள்ளது. இலங்கையில் நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நிலையில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் பசில் ராஜபக்ஷ போன்ற நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதில் தடைகள் இல்லை என அரசாங்கம் கூறியுள்ளது. பாதாள உலக குழுவினரை ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கைக்கு கொண்டுவர முடியுமென்றால் பசில் ராஜபக்ஷ போன்றவர்களையும் கொண்டுவர முடியும் என அது தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத பல குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காகவே தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முக ஸ்டாலின் குடும்பத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கும் தலா 2 மத்திய அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படலாம் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ்.

0: 6 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். ஆனித் வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18-19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026
2: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பெஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
3: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:45 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லட்சங்கந்தசாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $6,59,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சங்கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $6,59,000 பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $7,11,000 இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. லட்சங்கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $8,99,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $9,83,000. 2,100, 2,500, 3,000, 3,500 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்க நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சிலிங்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஆக்ஸ்ட்ரியா கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சங்கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $6,59,000, பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $7,11,000, HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $8,99,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $9,83,000. 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: தோணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ஸ்கார்போரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.
3: வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டாடாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டாடா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ,
4: 1670-7439.
6: புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டொரண்டோ அடங்கலான பெரும்பாக பகுதிகளுக்கு காற்று மாசுபாடு உயர்வுக்குரிய எச்சரிக்கையை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் கூட இந்த எச்சரிக்கை நீடித்துக் கொண்டிருக்கிறது. 29 டிகிரி செல்சியஸ் வெளியில் இப்பொழுது வெப்பநிலை 32 உணரப்படுகின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை 25 டிகிரி செல்சியஸ் நாளை வெள்ளிக்கிழமை அதி கூடிய வெப்பநிலையாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். குறிப்பாக ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலவசமாக எங்களுடைய ஆப்களை இலகுவாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணியும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். பாபு கேட்டரிங் வழங்குகின்ற சம ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மெங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95. 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 7.45. 5 இட்லி சம்பார் சட்னியுடன் 3.95. வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவு பொருட்களுடன் 12.95. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலோடு 14.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4306070072.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி.
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4:33 இருக்கின்றது. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லட்சங்கந்தசாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகளின் விற்பனை பற்றி மீளவும் அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சங்கந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சங்கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10 தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லத்தினை ஒரு டபுள் கிராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சங்கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சங்கந்தசாமி 416-888-8044.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் இரண்டாவது நாளாகவும் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. வடக்கு ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் இன்றைய தினமும் ஒரு கட்டத்தில் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது. அமெரிக்காவுக்கான கெனடிய தூதரகங்களின் பணியாளர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் சுகாதார சேவைகளை பெறுவதில் சிக்கல்களையும் எதிர்கொள்வதாக உள்ளக அரச மதிப்பீடுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க நகரங்களில் நிலவும் வீதி குற்றங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், துப்பாக்கிகளின் பிரசன்னம், உடல்நல பிரச்சினைகள் அடங்கலான சமூக நெருக்கடிகள் போன்றவை கெனடிய தூதரகங்களின் பணியாளர்களுக்கு ஆபத்துக்களாக உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயற்பட மேற்கொள்ளும் முயற்சிகள் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரான திட்டம் என தேசப்பிரேமி ஜாதிக பெரமுன் அமைப்பு சாடியுள்ளது. சிங்கள பௌத்த நாகரிகத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு பெரும்பான்மை மக்களை அது தூண்டியுள்ளது. மறுபுறத்தில் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணும் நோக்கில் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயல்பட தீர்மானித்தமை வரவேற்கத்தக்கது என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமது தலைமையிலான அரசில் அமைச்சர்கள் எவரேனும் ஊழல் செய்தால் அவர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியினை நடத்துவதில் தமிழக வெற்றிக் கழக அரசு உறுதியாக உள்ளதாக வரவு செலவு திட்ட தயாரிப்பு மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.

0: 81589. எம்ப்ளாய்மென்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அஹசனுல் ஹஃபீஸ் அண்ட் ஐ அம் யுவர் ஆன்டாரியோ லிபரல் கேண்டிடேட் இன் எஸ்கார்போ சவுத் வெஸ்ட். When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better, and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
2: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388. 416-649-6388.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நேரம் 4:45 102.7 தசமேழில் திசையங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற லட்சங்கந்த சாமி தருகின்ற பிக்கரிங் வீடுகள் இம்பிப்பினை பற்றி மேலும் அறிந்து கொள்ளலாம். பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சங்கந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாய்களாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சங்கந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங் கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சிலிங்கன் ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக்ஸ்ட்ரியா கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சங்கந்த சாமி 416-888-8044 பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 ரூபாய்கள், பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 ரூபாய்கள், HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 416-888-8044

நேரம் 4:52 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த வார இறுதியோடு இந்த அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர் அவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் உங்களுக்கு விரும்பமான தளபாடங்களை வாங்கலாம். பூஜ்ய அலுமாரிகள் $150 முதல், பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா இப்பொழுது $800 மாத்திரமே. செலசி பர்னிச்சர் 3350 ஃபார்மசி அவென்யூ ஸ்காப்ரோ 416-731-7044. இத்தோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மிளவும் நாளைய தினம் கூட 3:00 to 5:00 வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரிஷிஷ்காந்த். தொடர்ந்தும் லாவண்யா நிகழ்ச்சியில் இணைந்திருப்பார்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472-93-5899.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், இன்னும் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஜோதி விழா 2026. 2 நாட்களும் மெகா டியூனர்ஸ் மற்றும் சூப்பர் சன்ஸ் இசையில் கனடிய தென்னிந்திய கலைஞர்கள் வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் ஒன்றில் ஆகஸ்ட் 1st, 2nd திகதிகளில் ஜோதி விழா 2026. தொடர்புகளுக்கு 416-321-6104. ஜோதி விழா 2026.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நன்றி ரிஷி. நேரம் 5:02 நேர்கள் இப்பொழுது முதல் 7 வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-55-4404 வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 32 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1% அதிகரிக்க இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கும் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நிலமா சுகமா இருக்கலாம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க செல்வகுமார்?
1: எனக்கு மகுடம் படத்திலிருந்து ரைஸ் ஆஃப் லிங்காண்டுடக அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வகுமார் இணைந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: 5 மணி 6 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4400 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவணையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது. வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot ceiling option வழங்கப்படுகின்றது. மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044.
0: 5 மணி 9 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் திசிலாவணியா. வணக்கம்.
0: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா இரண்டு மாதம் அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
2: நன்றி. வணக்கம் உங்கள் இருவருக்கும்.
0: நன்றி.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
6: நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4444 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் இனிய சௌரி லாவண்யா.
6: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் தான் எப்படி இருக்கீங்க?
7: மிகவும் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா காணல,
6: அண்ணா பிரேக்ல போயிட்டார்.
7: மிகவும் நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க நாதன்?
7: அம்மா என்று அழைக்காத உயிரிலே அந்த பாட்டை விரும்பி கேட்கின்றேன்.
6: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

0: 5:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. பபி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க பபி?
1: நல்ல சோமா இருக்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பாட்டு வந்து ராமன் அப்துல்லா படம், அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடின முத்தமிழே முத்தமிழே முத்த சத்தம் ஒன்று கேட்பதுண்டோ.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் இப்போது நடைபெறுகின்றது. இந்த வார இறுதியுடன் அதிரடி சலுகைகள் முடிவடைகின்றன. செலசி பர்னிச்சர் உற்பத்தியாளர்கள் என்பதால் இடைத்தரகர் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் விருப்பமான தளபாடங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பூஜை அலமாரிகள் $150, பிரீமியம் மெத்தைகள் $500 முதல், சாதாரண மெத்தைகள் $100 முதல், $1,300 மதிப்புள்ள அழகான செக்ஷனல் சோஃபா $800 மட்டுமே. செலசி பர்னிச்சர் 3350 பார்மசி அவென்யூ ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. 416-731-7044.

5:27 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164544404.

0: தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656.
2: East FM, Tamil, Seedigal.

0: டொரண்டோவில் நிலவும் மோசமான காற்று மாசுபாட்டினை அடுத்து வெளிப்புற நீச்சல் தடாகங்கள் அடங்கலான மாநகர சபையின் பொழுதுபோக்கு அம்சங்கள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்புற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டு அல்லது உள்ளகத்துக்கு மாற்றப்பட்டு உள்ளன. காற்றின் திசை மாற்றம் மற்றும் மழை ஆகியன நாளை முதல் டொரண்டோவின் காற்றின் தரம் மேம்பட உதவும் என நம்பப்படுகின்றது. கெனேடிய இராணுவத்துக்காக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக கிட்டத்தட்ட $2 பில்லியன் மத்திய அரசு செலவிடவுள்ளது. லண்டன் ஒன்டாரியோவை தளமாக கொண்ட ஆலையில் இவ்வாறு 190 கவச வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் என பிரதமர் மார்க் கார்னி இன்றைய தினம் அறிவித்துள்ளார். 4 ஆண்டுகள் அடிப்படையிலான இந்த கொள்வனவு திட்டத்தின் மூலம் கெனடிய இராணுவத்தின் துணை போர் வாகனங்களின் எண்ணிக்கை 550 எட்டவுள்ளது. இலங்கையில் நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நிலையில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் பசில் ராஜபக்ஷ போன்ற நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதில் தடைகள் இல்லை என அரசாங்கம் கூறியுள்ளது. பாதாள உலக குழுவினரை ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கைக்கு கொண்டுவர முடியுமென்றால் பசில் ராஜபக்ஷ போன்றவர்களையும் கொண்டுவர முடியும் என அது தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காகவே தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முக ஸ்டாலின் குடும்பத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கும் தலா 2 மத்திய அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படலாம் என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் கோபி டபுள் டபுள் 416-554-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
2: சும்மா இருக்காங்க. உங்க பார்ட்னர்
1: எங்க? பார்ட்னர் பிரேக்ல வெளியில போயிட்டார்.
2: ஓகே ஓகே.
1: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ராசிதான் கை ராசிதான் பாட்டு.
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ராஜ். வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
3: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதே வேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 659,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 711,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும்

0: ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
4: ஐந்து மணி 46 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சூமா இருக்கிறோம் ரோஹிணி, என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
5: As usual, உங்களோட ரேடியோவோட தான் இந்த நேரம் போகும்.
4: நல்லது, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: இன்றைக்கு வந்து தூதுகளை இளையரசி ஜானகி பாடின பாட்டை கேட்போம் வந்துட்டு.
4: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி.
6: தூதுவளை இளையரசி தொண்டையில தான் நினைச்சே

0: 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-554-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க? நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம்.
1: சொல்லாய சொல்ல,
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண். நன்றி, வணக்கம்.

0: 5:57 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் பிள்ளைநாத் தேவேந்திரன் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஜானகியமான நெஞ்சி நிலே நெஞ்சி நிலே அந்த பாட்டு கேட்போம்.
0: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். ஓகே,
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாயிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சிலிங்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஆக்ஸ்ட்ரியா கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044.

ஆறு மணி 7 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 32 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1% அதிகரிக்க இருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Ikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
7: Indrum isayudan,
8: East FM ungaludan,
7: 102.7.

0: 6:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் கோஃபி 4164504 5544 4140 5544 4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டு விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044 பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044 416-888-8044

0: டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் இரண்டாவது நாளாகவும் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. வடக்கு ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டுத்தீக்களின் புகைப்பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் இன்றைய தினமும் ஒரு கட்டத்தில் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது. அமெரிக்காவுக்கான கெனடிய தூதரகங்களின் பணியாளர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் சுகாதார சேவைகளை பெறுவதில் சிக்கல்களையும் எதிர்கொள்வதாக உள்ளக அரச மதிப்பீடுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க நகரங்களில் நிலவும் வீதி குற்றங்கள், எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், துப்பாக்கிகளின் பிரசன்னம், உடல்நல பிரச்சினைகள் அடங்கலான சமூக நெருக்கடிகள் போன்றவை கெனடிய தூதரகங்களின் பணியாளர்களுக்கு ஆபத்துக்களாக உள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயற்பட மேற்கொள்ளும் முயற்சிகள் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரான திட்டம் என தேசப்பிரேமி ஜாதிக பெரமுன் அமைப்பு சாடியுள்ளது. சிங்கள பௌத்த நாகரிகத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு பெரும்பான்மை மக்களை அது தூண்டியுள்ளது. மறுபுறத்தில் தமிழ் பேசும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணும் நோக்கில் தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயல்பட தீர்மானித்தமை வரவேற்கத்தக்கது என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமது தலைமையிலான அரசில் அமைச்சர்கள் எவரேனும் ஊழல் செய்தால் அவர்களின் பதவிகள் பறிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். ஊழல் இல்லாத ஆட்சியினை நடத்துவதில் தமிழக வெற்றிக் கழக அரசு உறுதியாக உள்ளதாக வரவு செலவு திட்ட தயாரிப்பு மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணால் அட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்.
1: கண்ணால் அட்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006
2: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
9: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 6,59,000 ரூபாய்களில் இருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதேவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாய்களாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிறது. அதேவேளையில் லோட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சீலிங்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை 7,11,000 டாலர்கள். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லக்ஷன் கந்தசாமி
0: 6:52 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மற்றும் சுரேகா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4574 0651 4164570651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
0: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000 4446-4000.
8: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
9: மீனாட்சி மீனாட்சி
8: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
11: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட், எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட், அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன், 416-292-0033.
12: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business business.ca.
13: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மேன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
14: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்ரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
15: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
16: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
17: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
16: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
17: பூவே பூவே பெண் பூவே,
16: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
17: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா?
18: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
19: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
18: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
20: மாப்ள, நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
18: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
21: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
22: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
23: மாலை வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
22: நல்ல சுகமா இருக்கிறேன்.
23: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க கேட்கல, நானே சொல்லிட்டேன்.
22: கேட்க வர்றதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க.
23: இல்ல, எப்படி அதைத்தான் கேப்பீங்கன்னு தெரியும், அதனால சொல்லிட்டேன்.
22: அப்படி நீங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல கொஞ்சம் மேம்படும் என்று சொல்லியிருந்தாலுமே அநேகமான இடங்கள்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரை இது நீடிக்கும் என்றும் கூட, இந்த ஆரஞ்சு மார்னிங் நீடிக்கும் என்றும் கூட சுற்றுச்சூழல் கனடா சொல்லியிருக்கிறது. இந்த இது வந்து ஹெல்த் இஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிகளவு இந்த புகை நிலவும் சூழலில் வந்து உடல்நிலை வந்து உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே இந்த வெளியில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் குறைச்சி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருங்க என்று தான் நாங்களும் சொல்கிறோம்.
23: ஆமாம், கூடியளவு வயது முதிர்ந்தோர், குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவ்வாறானவர்கள் வந்து வெளியில் தேவையில்லாத பயணத்தை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்க
22: என்பதுதான் நாங்களும் சொல்லிக்கொண்டு, 7:04 நாங்களும் நிகழ்ச்சியில் இப்பொழுதிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
23: விளம்பர தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
22: சரி, இந்த கால்நிலை என்று பேசும்பொழுது தற்பொழுது வெளியே வெப்பநிலை 28°C, 31°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 17°C, நாளைய தினம் காலை வேளையில் 19, மதிய பொழுதில் 25°C, உன்னிலை 29 ஆக, நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக 29°C செல்சியஸாக இருக்கப் போகின்றது.
23: வாகன எரிபொருள் விலையை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% அதிகரிக்க இருக்கின்றது.
22: சரி, இதெல்லாம் தாண்டி நாங்கள் நிகழ்ச்சியில் என்னென்னலாம் எடுத்து வர போறோம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, வளமை போலவே இன்றைக்கும் தங்க தமிழ் வார்த்தை, அதை தாண்டி நல்லதா நான்கு விஷயம், செய்திகள், முதன்மை மூன்று பகுதி, முதலாவது மனத்தியாளத்தில் வரப்போகிறது.
23: அடுத்த மனத்தியாளத்துல பார்க்கும்போது நாங்க நேர்களோட சேர்த்து நாங்க கலகலப்பு 3 போட்டி நிகழ்ச்சியை கூட எடுத்து வந்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செய்திகள், அதனைத் தொடர்ந்து கம்யூனிட்டி கனெக்ஷன் கூட உங்களுக்காக வர காத்துக் கொண்டிருக்கின்றது.
22: எனவே கலகலப்பான போட்டி நிகழ்ச்சி, கலகலப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் இஸ்எஃப்எம் வானொலியில். இது நம்ம ஊர் ஈவினிங்.

0: ஏழு மணி 11 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தைக்கு வந்திருக்கின்றோம். பழமையான ஒரு வார்த்தை, பாவனையில் இல்லாத ஒரு வார்த்தை.
1: இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை எடுத்து வந்து என்னென்னு பார்க்கும்போது செற்றம் என்பதுதான். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பகை கடும் சினம் நீங்காத வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க.
0: யார் மேலாவது உங்களுக்கு அந்த நீங்காத வெறுப்பு இருந்துச்சு என்று சொன்னா அதை செற்றம் என்று கூட நீங்க சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இது சாதாரணமான கோபம் இல்ல, அதாவது ஒருவர் மீது நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் பகைமை அல்லது ஆழ்ந்த வெறுப்பை குறிக்கும் ஒரு சங்ககால சொல்லாக இருக்கிறது. அதுவும் போரியல் மற்றும் புற இலக்கியங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய அன்றாட தமிழில் இந்த சொல் கிட்டத்தட்ட பயன்பாட்டிலே இல்லை என்று தான் சொல்லணும்.
1: அதனால வந்து விளங்காது தானே ஒருத்தருக்கும், அப்ப பரம்பரை பரம்பரையான பகைக்கு வந்து நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணா ஒருத்தருக்குமே தெரிய போறது
0: தெரியாது. அது நல்ல விஷயம் இல்ல, ஆனா இந்த விஷயத்துக்கு நீங்க வந்து செற்றம் என்று கூட சொல்லலாம். பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை வந்து பழைய நூல்கள் எதுல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க,
1: புறநானூறு, பதிற்று பத்து, அகநானூறு.
0: எனவே இந்த புத்தகங்களில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த நூல்களில். எனவே இன்று எடுத்து வந்த அந்த வார்த்தை செற்றம் என்கின்ற அந்த தமிழ் வார்த்தையாக இருக்கிறது. 7:12 நாங்கள் இந்த பொழுதில் விடுவிப்பணி முகவர் லக்ஷன் கந்தசாமி தரும் விவரங்களை கட்டறிய போகிறோம்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதுபடியில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $711,000 இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $983,000. 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கிறது. அதேவேளையில் லோட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10-foot சிலிங்கான ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக்ஸ்ட்ரியா கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கே வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லட்சுமிகந்தசாமி 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $659,000. பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $711,000. HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $983,000. 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சுமிகந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
6: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் 29.99 முதல் 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை 29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் 9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் 129.99, வெட் கிரைண்டர் 199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலி ஆலயம் அருகே, 416-492-7973.
7: The station with the best music. This is East FM.

0: 7:26 எஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இந்த நேரத்தில் நல்லதா நான்கு விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்று என்ன எடுத்து வந்திருக்கிறோம் சுரேகா? வாழ்க்கை, சரி நானே சொல்லிடுறேன். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுத்தது என்பதை விட அதிலிருந்து நீங்கள் என்னதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதுவும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நல்லதும் கெட்டதும் நடக்கும். ஆனால் அந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுபவர் தான் உண்மையில் வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் சொல்ல வரோம்.
1: அப்படின்னா நம்ம எங்கட வாழ்க்கையை வந்து நாங்களே படிப்பினையா எடுத்துட்டு அதை முன்னேறி வரணும்.
0: நிச்சயமா, அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். எனவே நல்லதா நான்கு விஷயம் பார்த்தோம். நேரம் 7:27.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோவில் நிலவும் மோசமான காற்று மாசுபாட்டினை அடுத்து வெளிப்புற நீச்சல் தடாகங்கள் அடங்கலான மாநகர சபையின் பொழுதுபோக்கு அம்சங்கள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்புற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டோ அல்லது உள்ளகத்துக்கு மாற்றப்பட்டோ உள்ளன. காற்றின் திசை மாற்றம் மற்றும் மழை ஆகியன நாளை முதல் டொராண்டோவின் காற்றின் தரம் மேம்பட உதவும் என நம்பப்படுகிறது.
1: கனேடிய ராணுவத்திற்காக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கவச வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு கிட்டத்தட்ட $2 பில்லியன் மத்திய அரசு செலவிடவுள்ளது. லண்டன் ஒன்டாரியோவை தளமாக கொண்ட ஆலையில் இவ்வாறு 190 கவச வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படும் என பிரதமர் மார்க் கார்னி இன்றைய தினம் அறிவித்துள்ளார். 4 ஆண்டுகள் அடிப்படையிலான இந்த கொள்வனவு திட்டத்தின் மூலம் கனேடிய ராணுவத்தின் துணை போர் வாகனங்களின் எண்ணிக்கை 550 எட்டவுள்ளது.
0: இலங்கையில் நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நிலையில் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் பசில் ராஜபக்ஷ போன்ற நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதில் தடைகள் இல்லை என அரசாங்கம் கூறியுள்ளது. பாதாள உலக குழுவினரை ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கைக்கு கொண்டுவர முடியும் என்றால் பசில் ராஜபக்ஷ போன்றவர்களையும் கொண்டுவர முடியும் என அது தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அரசாங்கம் கூறியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதற்காகவே தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களை விலை பேசும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முக ஸ்டாலினின் குடும்பத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்திற்கும் தலா 2 மத்திய அமைச்சர் பதவிகளும் வழங்கப்படலாம் என அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-04. சம் கண்டிஷன் அப்ளை.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
8: 102.7.

0: 7:44 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பகுதியில் நாங்கள் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி தரும் விவரங்களை கேட்டறியப் போகிறோம்.
2: பிக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமிகந்தசாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு எந்தவிதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ரூபாய்களிலிருந்து பிக்கரிங்கில் நீங்கள் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதேபடியில் பேக்யார்டுடன் கூடிய 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 ரூபாய்களாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கட்டுப்படியான விலையில் ஒரு இல்லத்தினை பார்த்துக் கொண்டிருந்தால் அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்துக் கொள்ளுகின்ற ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. லட்சுமிகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 அதேவேளையில் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 ரூபாய்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 ரூபாய்கள். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங் கொண்டு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 10-foot சிலிங்கன் ஆப்ஷனும் வழங்கப்படுகின்றது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இல்லத்தினை ஒரு டபுள் கராஜுடன் கூடிய விசாலமான இல்லத்துக்கு மேம்படுத்திக் கொள்ள விரும்பினால் உங்களுக்காக கட்டுப்படியான விலையில் கிடைக்கப்படுகின்ற வாய்ப்பு. இந்த HST ரிபேட்டினை பொறுத்தவரையில் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கு

0: வழங்கப்படுவதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு லக்ஷங்கந்தசாமி 416-888-8044 பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $659,000. பேக்யார்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை $711,000. எச் ஸ்டோரி வேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $983,000. 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. செப்பரேட் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044
1: பண்ண

0: 7:49 மிஸ்டர் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை மூன்று பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்கள், ட்ரெண்டிங் ஆன நியூஸை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்த கனடா தனது டிஜிட்டல் சேவை வரியை, அதாவது டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸை வந்து ரத்து செய்திருக்கிறதாம்.
1: அப்படி இருந்தாலும் கூட நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு இணையதளங்கள் கனேடிய கலாச்சார உள்ளடக்கங்களுக்கு நிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டில் வந்து எந்தவிதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனேடிய கலாச்சாரம் மற்றும் ஊடகத்துறையை பாதுகாப்பதில் சமரசம் செய்ய போவதில்லை அப்படின்னு கூட அரசு வந்து தெரிவித்திருக்கின்றதாம்.
0: இன்னொரு விஷயமாக, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு 25% சுங்க வரியை விதிப்பதாக அறிவித்ததை நியாயமற்ற மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டதுமாக பிரேசில் கண்டித்திருக்கின்றது.
1: இதற்கு பதிலடி கொடுப்பதற்கு அமெரிக்கா பொருட்களுக்கும் கூட சமமான சுங்கவரியை வந்து விதிக்கவும், உலக வர்த்தக அமைப்பில் முறையிடவும் கூட, புதிய வர்த்தக கூட்டாளர்களை நாடவும் கூட பிரேசில் வந்து திட்டமிட்டிருக்கின்றதாம். இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் மற்றும் அரசியல் பதட்டத்தை வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: இன்னொரு விஷயமாக, அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்றிரவு நாட்டுக்கு வந்து உரையாற்ற உள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்பு மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான விவகாரங்கள் முக்கிய இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2020 தேர்தலில் முறைகேடு குறித்த அவருடைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அவர் மீண்டும் முன்வைக்கக்கூடும் என்றும் கூட தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: இதற்கு ஜனநாயக கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த தேர்தல் மீதான மக்களின் நம்பிக்கையை வந்து இது பாதிக்கும் என வந்து எச்சரித்திருக்கின்றார்களாம். இடைக்கால தேர்தலுக்கு முன்பாக இந்த உரை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது.
0: இதுவரை நேரம் முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில். இது நம்ம உரிவினை.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Udaga Update Seyyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908.
0: 5656 5656 5656. தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 A Markham Road, Markham and McNichol சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080
7: ஸ்கார்பரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 முதல் 11 வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃபிரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்துரொட்டி அல்லது ஃபிரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue, Unit 28, 647-656-5656.